இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 5ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை.

0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
1: நேரு நல்வுளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு.
0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
2: நேரம் காலை 5:54. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக. இதில் அற்புத மனிதர் அப்துல் கலாம் என்ற தலைப்பில். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 புதிய அலை, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து, திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல், 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ.கே. ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தின்றல், 8:00 மதுரத்தின்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 மதுரத்தின்றல். காலை 9:00 அரங்கிசை கேட்கலாம். இதில் ஆர். அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குழல், திருசேரை பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா, வி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தின்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை ஜே. வெங்கடராமன் அவர்கள் பாட்டு கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னேஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி, இதில் எழுத்தாளர் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் சென்னை.

இளஞ்சலாக ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதிதி சுரானா. 2:15 வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 5:27 குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தன்று, 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல் கேட்கலாம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் ஜி சுரேஷ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளவட்டி அமர்ச்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் மூலம் இதன் பகுதி ஒன்று இன்று கேட்கலாம். 2வது பகுதியாக வேளாண் தகவல்கள், 3வது பகுதியாக பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 அச்சாணி, இதில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 8:15 பாராளுமன்ற விமர்சனம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 8:30 வானொலி நாடக விழா, மாயத்தூண்டில் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஜே நிவேதா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் டி ஜோசப் டிசோசா, ஆர் சாந்தி, எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கே ஞானவடிவேல். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 குரு மகிமா இசை பேருரை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.

0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அதாவது
6: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
5: நினைக்கிறேன்டா. ஆனா
6: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
5: ஆமாங்க.
7: இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Union Minister Prahlad Joshi assumed charge as the Education Minister. Mr. Joshi was appointed to the post on Saturday following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi also continues to hold the portfolios of Consumer Affairs, Food and Public Distribution, and New and Renewable Energy. Delhi government has constituted the Delhi Commission for Women and the Delhi Minorities Commission. Lata Gupta has been named chairperson of the Delhi Commission for Women with Shyambala, Malti Verma, Lata Sodhi, Sandrika Sharma Jha and Renu Bhalla appointed as members. Nirmal Jain has been appointed chairperson of the Delhi Minorities Commission with Kuldeep Singh and Muhammad Haroon as members. Chief Minister Rekha Gupta stated that these initiatives aim to enhance the protection of women's rights, support the empowerment, ensure the welfare of minority communities and safeguard their constitutional rights. A deep depression over the Bay of Bengal is likely to intensify monsoon activity in Odisha from today, with the India Meteorological Department issuing red alerts for several districts. As a precautionary measure, the state government has ordered the closure of all government and private schools, higher secondary institutions and Anganwadi centres in Mayurbhanj and Jagat Singhpur districts. Maritime operations have also been suspended and fishermen have been advised not to venture into the sea. US and Iran have paused attacks for a second straight day, raising hopes of renewed negotiations on an interim ceasefire after nearly 2 weeks of escalating military action. US Ambassador to the UN, Mike Waltz, said yesterday, President Trump is giving diplomacy space, noting that Oman, Iran, and other negotiators have been engaged in talks at all levels in recent weeks. India's weightlifting queen, Mirabai Chanu, has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Mirabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV 3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4ம் திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: புதுச்சேரி வானொலியின் வானொலி நிலையம். நேரம் 6:15.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:21 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

பக்தி மாலை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 6:25. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 6:28. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. நேரம் காலை 6:35.

0: பராபவ வருடம் ஆடி மாதம் 11 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளை, வெப்பத்தை தாங்கும் பயிர் மேலாண்மை உத்திகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கோடை மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக நிலத்தை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை சேமிக்கலாம். அதிக வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெப்ப அலை வீசும் காலங்களில் விதைப்பு நேரத்தை மாற்றுவது அல்லது பயிர் சுழற்சி செய்வது அவசியம். பயிர்களை நேரடி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். குருணை வடிவ பூசா ஹைட்ரோசல் என்னும் நீர் உறிஞ்சும் பாலிமரை 1 ஏக்கருக்கு 1 முதல் 2.5 கிலோ வரை மண்ணில் இட வேண்டும். இது தனது எடையை விட பல மடங்கு நீரை உறிஞ்சி சேமிப்பதால் வறட்சி காலங்களில் பயிர் காய்ந்து விடாமல் வளர உதவுகிறது. சொட்டுநீர் பாசனம் அமைப்பதால் நீர் இழப்பை குறைத்து வேர்பகுதியில் நேரடி நீர் வழங்கப்படுகிறது. நீர் ஆவியாதலை தடுக்க காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்ய வேண்டும். தெளிப்பு

0: நீர்ப்பாசனம் அமைப்பதன் மூலம் பயிர்களின் மேல் நீர் தெளிப்பதால் பயிர்களில் வெப்பத்தை குறைக்கலாம். கோடை காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதை தவிர்க்க அடிக்கடி நீர் பாய்ச்சுவதுடன் இலைகளின் ஓரங்கள் கருகினால் தகுந்த ஊட்டச்சத்துக்களை வழங்கி பயிர்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கலாம் என்று பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண்மை உழவர் நலத்துறை அறிவித்துள்ள செய்தி என்னவென்றால், குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2006 செயல்படுத்தப்படுகிறது. இயந்திர நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ₹4,000 ஏக்கர் மானியம் என்று பார்த்தால் அதிகபட்சம் 2,000 ஏக்கர் வரையும் தரப்படுகின்றது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வது, நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் போன்றவை இதில் அடங்கும். இத்திட்டத்தின் பயன்களை பெற உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் பதிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாடிப்பட்டி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகின்றது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதையும் தடுக்கின்றது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகின்றது. எனவே வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிகுளம் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் தக்கை போன்ற விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என்று வேளாண் உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாயக் கல்லூரி செயல்படுகின்றது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு இருக்கின்றது. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளே ஆகும். தற்சமயம் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதாவது அம்பை 16 ஆதார நிலை 1 கிலோ 1 ₹41, கோ 55 ஆதார நிலை 1 ₹44, அம்பை 21 உண்மை நிலை விதை ₹35, ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை ₹40, ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை கிலோ ₹40 விற்பனையாகின்றது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறையை அணுகலாம். இந்த விதை விருப்பத்தின் பேரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பரிவர்த்தனையும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 8778712291 89736975700 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி கேட்க இருப்பது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் பள்ளி வேளாண்மை துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பயிர்களுக்கு தண்ணீர் விடுறதுங்கிறது மிகவும் சிரமமாக உள்ளது. அந்த தண்ணீர் பற்றாக்குறையை நம்ம போக்குறதுக்கும் பருவநிலை மாற்றம்னாலும் இந்த நிலை வந்து ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் ஒரு சிறந்த தீர்வாக நம்ம பார்க்குறோம். சொட்டு நீர் பாசனம் என்பது குறைந்த நீரை கொண்டு அதிக பரப்பில் மகசூல் எடுக்கிறது தான் இந்த சொட்டு நீர் பாசனம். இந்த நீர் வந்து பாசனம் மூலம் 75% நீரை வந்து சேமிக்கலாம். அது மூலயமா சாகுபடி செலவும் குறைந்து அதிக வருமானமும் நமக்கு கிடைக்கும். பயிர் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதற்கு வேகமாகவும் முதிர்ச்சி அடையிறதுக்கும் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து உதவியாக இருக்குது. தண்ணீரில் கரையும் உரங்களை நேரடியாக பயிருக்கு வேர்பகுதியில் வழங்கலாம். தண்ணீரில் கரைய முடியாத உரங்களை நம்ம கொடுக்கறது மூலயமா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, தண்ணீரில் நம்ம கரையலைன்னா அந்த உரம் வந்து சொட்டு நீர் பாசத்தில் விடும்போது அது போய் அந்த சொட்டு நீர் பாசத்தினுடைய ட்ரிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், தெளிப்பான், அதில் போய் அது அடைச்சிக்கும். அதனால் திரும்ப அடுத்த முறை நம்ம இந்த தண்ணீர் பாய்க்கும்போது அதனால் அந்த சரிவர தண்ணீர் வந்து விழாமல் அதிகமான அடைப்பு ஏற்படும். இது வந்து அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களாக பார்த்து நம்ம பயன்படுத்துறது நல்லது. தண்ணீரில் கரைய முடியாத உரங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. தண்ணீரில் கரையக்கூடிய

0: உரங்கள்னு ஒரு சில உரங்கள் இருக்குது. அது என்னென்னா, இந்த யூரியா, மோனோ அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த உரங்கள் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட்டு, அப்புறம் வெள்ளை பொட்டாஸ் இந்த மாதிரி உரங்கள் வந்து தண்ணீரில் கரையும். அதே மாதிரி ஆல் 19 சொல்லுவோம், அதாவது 19 19 19 அந்த கலவையில் தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள் வந்து இதில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அடைப்பும் ஏற்படாது, அதே மாதிரி சீராக நமக்கு தண்ணி பாய்ச்சது மூலயமா நம்ம உரங்களையும் சேர்ந்து நம்ம பாய்ச்ச முடியும். களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறது மூலயமா. ஆட்களுக்கு ஆகும் செலவும் குறைக்கப்படும். அதே மாதிரி தரமான விளைபொருட்களுடன் அதிக விளைச்சலும் நமக்கு கிடைக்குது இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறது மூலயமா. சொட்டு நீர் பாசனம் வந்து இரண்டு விதமாக உள்ளது. அதில் முதல்ல வந்து சொட்டு நீர் பாசனம், அடுத்ததான் இரண்டாவது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனங்கிறது நம்ம மண்ணுக்கு மேலே தெளிப்பான் மூலயமா நேரடியாக வேருக்கே போய் சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணியை நம்ம பாய்ச்சறது, அது சொட்டு நீர் பாசனம். இன்னொன்று கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம்னா, இது வந்து மண்ணுக்குள்ளே பதிக்க வச்சு அது மூலயமா அந்த வேருக்கு நேரடியாக நம்ம மண்ணுக்குள்ளேயே தண்ணியை நம்ம அனுப்பி தண்ணியை பாய்ச்சறது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். எங்கெங்கே சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கலாம்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. இந்த நில அமைப்பை பொறுத்து அந்த சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கலாம். நீரை தேக்கி வைக்க முடியாத மணல் பாங்கான நிலங்கள், நீர் பாசனம் மிக அதிகமாக தேவைப்படும் நிலங்கள், மேலும் மலை சார்ந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்கள், சொட்டு நீர் இந்த நிலங்களில் சொட்டு நீர் பாசனம் வந்து குறைந்த நீர் மூலயமா நம்ம அதிகமான விளைச்சலை வந்து எடுக்க முடியும். அடுத்ததாக வந்து காற்று வீச்சு. ஒரு சில நிலங்களில் வந்து காற்று வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். காற்று வீச்சு அதிகமாக இருந்தனாவே அந்த காற்று வீச்சு உள்ள இடத்துல வந்து நீராவி போக்கு வந்து அதிகமாக இருக்கும். காற்று வீச்சில் இருக்கிற அதிக வேகத்தில் காற்று வீசும் பொழுது தெளிப்பு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் செலுத்துவது என்பது முடியாத காரியமாக நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தை வந்து நீரை அதிக விளைச்சலுடன் நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் வந்து சொட்டு நீர் பாசனத்தை உதவியாக இருக்கும்.
1: இதுவரை சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ்

0: புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
1: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும், முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படை

0: மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வழி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.

0: தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35-க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: நீரின்றி அமையாது உலகு என்று நமது வள்ளுவ பெருந்தகை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலக பொதுமறையாம் தெய்வ திருக்குறளில் கூறியுள்ளார். இந்த உலகில் உணவு இல்லாமல் கூட சில நாட்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் கூட உயிர் வாழ முடியாது. தண்ணீர் என்பது வெறும் இயற்கை வளம் அல்ல, அது ஒவ்வொரு உயிரின் அடிப்படை. அது விவசாயத்தின் உயிர் நாடி. அது பொருளாதார வளர்ச்சியின் அடித்தளம். அதுவே மனித நாகரிகத்தின் அடையாளம். ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு ஆற்றங்கரை ஓரமே வந்து எழுச்சி அடைந்தன என்பது நமது வரலாற்று பாடங்களில் நாம் படித்துள்ளோம். ஆனால் இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி வருவது நிலத்தடி நீர் குறைதல். ஒரு காலத்தில் மிக குறைந்த ஆழத்தில் கிடைத்த குடிநீர் இன்று பல இடங்களில் 100 கணக்கான அடி ஆழத்தில் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. இது இயற்கையால் ஏற்பட்ட மாற்றம் மட்டும் அல்ல, மனிதனின் செயல்பாடுகளாலும் ஏற்பட்ட பிரச்சனையாகும். முதலில் நிலத்தடி நீர் என்றால் என்ன? மழை பெய்யும் போது அந்த நீரின் ஒரு பகுதி ஆறுகளிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் நீர்நிலையாக சேருகிறது. மற்றொரு பகுதி மண்ணுக்குள் ஊடுருவி பாறைகளின் இடுக்குகளிலும் மண் துகள்களிலையும் சேமிக்கப்படுகிறது. அதுவே நிலத்தடி நீர் ஆகும். கிராமங்களின் குடிநீர் பெரும்பகுதி கிணறுகள் மற்றும் ஆழ்துணை கிணறுகள் மூலம் கிடைக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான நீரிலும் பெரும்பகுதி நிலத்தடி நீரையே தென் மாவட்டங்களில் காணப்படுகிறது. நிலத்தடி நீர் ஏன் குறைகிறது? அளவுக்கு மீறிய உறிஞ்சுதல். பல இடங்களில் இன்று ஆழ்துளை கிணறுகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளன. தேவையை விட அதிகமாக நிலத்தடி நீரை எடுப்பது. அதனால் மழைநீர் மீண்டும் நிலத்தடிக்குள் செல்லும் அளவு இருந்தாலும் எடுக்கப்படும் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் ஆண்டுதோறும் குறைந்து வருகிறது. மற்றும் நகரமயமாக்கல். முன்பு மழைநீர் இறங்கிய இடங்களில் இன்று காங்கிரீட் கட்டிடங்கள் நகரங்கள் வந்துள்ளன. வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், இவற்றால் உயிர் நீரான மழைநீர் மண்ணுக்குள் செல்லாமல் வடிகால்களில் வெளியேறுகிறது. இதனால் நிலத்தடி நீர் நிரம்பும் வாய்ப்பு குறைகிறது. மூன்றாவதாக, நிலத்தடி நீர் குறைவுக்கு முக்கிய காரணமாக இருப்பது அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை விளைவித்தல். நெல், கரும்பு போன்ற சில பயிர்களுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து இவ்வகை பயிர்கள்

0: ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஏற்படும் பாசனங்களால் வைத்து பயிரிடப்படும் பொழுது நிலத்தடி நீர் மிக வேகமாக குறைகிறது. நிலத்தடி நீர் குறைவது மட்டுமல்ல, நிலத்தடி நீர் சமீப காலங்களாக மாசுபட்டும் வருகிறது. தொழிற்சாலை கழிவுகள் இதில் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன. பல தொழிற்சாலைகள் மாசடைந்த நீரை நிலத்துக்குள் வெளியேற்றுகின்றன. அவற்றில் ஈயம், காட்மியம் போன்ற கன உலோகங்கள் மண்ணில் கலந்து நீரை மாசுபடுத்துகின்றன. பல பெரிய நோய்களை ஏற்படுத்தும் நச்சு நீரை நிலத்தில் வெளியிடுகின்றன. அதிகமாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்களில் உள்ள ரசாயனங்கள் மழை நீருடன் கலந்து மண்ணுக்குள் செல்கின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து அதன் தரம் குடிப்பதற்கு தரமில்லாததாக உள்ளது. தொடர்ந்து நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் கடலோர பகுதிகளில் கடல் நீரானது உள்புகுந்து விடுகிறது. கடைக்கரை பகுதிகளில் நிலத்தடி நீரை அதிகமாக எடுத்தால் கடல் நீர் மண்ணுக்குள் புகுந்து கிணறுகளில் உப்புத்தன்மை அதிகரிக்கலாம். அப்போது அந்த நீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்றதாக இருக்காது. எனவே ஒவ்வொரு துளி நீரையும் மதிப்போம், மழை நீரை சேகரிப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை நாவே மீனாட்சி அம்மன் கோவில் மல்லிகைப்பூ ஜிகர்தண்டா தாங்க. அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை ஒரு வேர்ல்டு ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி லிவிங் சிட்டின்னு சொல்லலாம். அங்கே இருக்கும் 1000 கால் மண்டபம் 1000 முறை எதிரொலிக்குமா அடித்தால். அதான் நம்ம மதுரை, நம்ம பெருமை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தசாவதரம் திரைப்படத்திலிருந்து ஹிமேஷ் ரேஷ்மையா இசையில் கமலஹாசன் மற்றும் சின்மை குரலில் கேட்கலாம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசு.

0: அந்த மாப்பிள சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா உனக்கு அடி பண்ணலையே.
1: ஏமா இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார் ரோந்து வாகனத்துல வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன், சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா
9: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். வளம் வர இருப்பது மதுரை தென்றல். பயந்து நின்னா ஒரு இடத்துல தான் நிற்போம், முயற்சி பண்ணா எல்லா இடமும் உன்னோடது தான். நிகழ்ச்சியில முதல் பாடலா ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
12: தலகோ

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய
1: இதுவரை மதுரை தென்றல் கேட்டீர்கள். தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா ஷர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர்

0: ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பா

தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும், மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பளுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். எப்போவும் நோய் வருமுன் காப்போம், வந்த பின் அதை குணப்படுத்துவோம். அதனால் நிறைய மருந்துகள் உண்டு, ஆனால் மருந்தின்றி வாழ வேண்டும். நான் வந்து ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன், ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து மருந்து இல்லாமல் வாழணும். மருந்து கொடுப்போம், மருந்து பற்றி நம்ம படிச்சிருக்கோம், என்ன மருந்து எப்படி வேலை செய்யும், எப்படி இது குணப்படுத்தும், எத்தனை நாளைக்கு சாப்பிடணும், அதன் சைடு எஃபெக்ட்ஸு டாக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மருந்து இல்லாமல் வாழ்ந்துக்கட்டும்.
4: நிறையா மருந்துகளில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓடிசி அப்படின்னு சொல்லுவோம், ஓவர் த கவுண்டர். ஒரு தலைவலிக்குது அப்படின்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அங்கெல்லாம் இதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மெடிக்கலுக்கு போய் தலைவலி அப்படின்னு சொன்னோடனே சில பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்ட இல்லை இது சரியாகும் சொல்லிட்டு சில மருந்தாளர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எஸ்ஹெச் ட்ரக், ஷெடியூல்டு ட்ரக்ன்ற இருக்குது, அது வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் கொடுக்கணுன்றதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, ஒரு காமன் பீப்புள் ஒருத்தர் பொதுமக்கள் வந்து கேட்குறப்ப நீங்கள் இந்த மருந்துகள்லாம் உங்களுடைய பரிந்துரைப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: பொதுவாக வந்து ஒரு நோய் வந்தானாக்கா நோய் வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி மருந்து எழுதி கொடுப்பவர் டாக்டர், அவர் கொடுத்த மருந்தை நான் கொடுப்பவர் மருந்தாளுநர். நம் வேலையினா டாக்டர் பரிந்துரைந்த மருந்தை அவர் பரிந்துரைந்தபடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இது நம்ம மருந்தாளுநருடைய வேலை. நமக்கு மருந்து பற்றி நிறைய தெரிஞ்சாலும் டாக்டரை பற்றி நோய் உடம்பில் எப்படி நோய் உண்டாகுது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ டாக்டர் ஃபார்மசிஸ்ட் நர்சஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு வந்து ஒரு நோயை வந்து குணப்படுத்துவதற்கு ஒரு குழுவாக அமைந்திருக்கிறோம். ஒரு சில சொன்ன மாதிரி ஓடிசி ப்ராடக்ட் பொது மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் நாட் குட் சார். செல்ஃப் மெடிக்கேஷன் இப்போ தானே மருந்தை உட்கொள்வது வந்து ரொம்ப தவறானது. அதே மாதிரி சில ஏழ்மை காரணமாக சில மனிதர்கள் மருந்து கடை அவங்களுக்கு தெரியும், மருந்தால் இருக்குது எல்லாம் மருந்தை பற்றி தெரியுன்ற ஒரு இது இருக்குது. அதனால் அவங்க போய் கேட்பாங்க, நாங்கள் சில மருந்து தான் கொடுக்கணும், சில மருந்து கொடுக்கவே கூடாது, ஜெமில் ஆன்டிபயாட்டிக்ஸ் அந்த மாதிரி மாத்திரைகள், அப்புறம் வந்து அந்த இது இருக்கு பாருங்க தூக்கமின்மை,
4: தூக்கமே வரமாட்டேங்குது.

0: கொடுங்க
1: அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கவே கூடாது. அது கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆல். அதே மாதிரி சில மருந்து, இன்னும் சில மருந்துகள்லாம் இருக்குது, அதாவது இந்த ஆன்டி ஹிஸ்டமின்ஸ், அது என்ன நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறாக உபயோகிக்கிறார்கள். அந்த ஆன்டி ஹிஸ்டமின் எக்ஸாம்பிள் காஃப் சிரப் இருக்குது, அது எப்போ சாப்பிட்றோம், ஜலதோஷம் வந்தால் அது குடிப்போம், அது குடித்தோம்னா அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹிஃபோரியா சைட் எஃபெக்ட்ஸ், ட்ரௌசினஸ் என்ன அந்த மாதிரி உண்டாகும். அதை வந்து நம்ம சொல்லணும் மருந்து தயார் பண்ணும் பொழுது ஓரளவு ஆல்கஹால் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை கரைப்பதற்காண்டி, ஆனால் அது வந்து லிமிட்டட் டோஸ் தான் யூஸ் பண்ண.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார் சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறோம் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறத எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குகிற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 கோவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார்.

0: இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குது, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். உங்க முதல் காஃபியோட தென்றலாய் ஜன்னல் கம்பிகளை வருடி செல்கிறது மதுரை தென்றல். அடுத்த பாடலா அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில கேட்கலாம்.

நேரம் 7:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வளம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்கலாம்.

நேரம் 7:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல அடுத்த பாடலா அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பத்ரி திரைப்படத்திலிருந்து ரமண கோகுலா இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா சாரதி குரல்கள் கேட்கலாம்.

நேரம் 8:09. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் வலம் வந்து கொண்டிருப்பது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். உங்க பிளசண்டான காலை வேளையில உங்க பிஸி ஷெட்யூலுக்கு இடையே கேட்க இருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. முதல் பாடலா மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹாரிஸ் ராகவேந்திரா குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 8:36. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். மண்மணம் பேசும் மதுர தென்றல்ல அடுத்த பாடலா லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:41. மதுரை, ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த பாடலாக மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 8:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரத்திரல் நிகழ்ச்சியில மெல்லிசையான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா அன்பு திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் குரல்கள்ல கேட்கலாம். ஒரு கேட்சியான சாங்கை

நேரம் 8:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். இன்னிசையான பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா குஷி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: இசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூச்சி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர். அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி. கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர். எஸ். ஆர். ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, பி. சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

அரகேசியில் இதுவரை ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழலி இசை கேட்டும், திருச்சேரே பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் உணர்வுகளோட குரல். எனக்கு பிடித்த பாடலில் வர பாட்டு எனக்கு மட்டும் இல்லை, எல்லோரோட மனதையும் தொடுற பாட்டாகவே இருக்கும். முதல் பாடலாக குக்கு திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில், கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் இசையில் கேட்கலாம்.

நேரம் 10:06. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலாம் மெலடி சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பைரவ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இதோ

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல அடுத்த பாடலா அஞ்சான் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்கலாம்.

நேரம் 10:16. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் ஒரு ப்ரீஸியான மெலடிக்கான சோல்ஃபுல் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல ரோஜா கூட்டங்கள் இசைமலையால் பூத்தொடுக்க காத்திருக்கிறது. அடுத்த பாடலாக ஐ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பையன் போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேரம் 10:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. வளம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் அடுத்த பாடலா எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:36. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீசி ஃபீல் மெலடி சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக பிகில் திரைப்படத்துலேருந்து கேட்கலாம்.

நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோ ஹர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். பாடல்கள் கேட்கும் போதுதான் பழைய நினைவுகள் வரும். ஸ்கூல்ல காலேஜ்ல அம்மா கூட இருந்த நாள் எல்லாமே நிமிஷத்துல கண் முன்னாடி வரும். அடுத்த பாடலா எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல அடுத்த பாடலா தேவராட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 10:58. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. இதுவரை நீங்கள் கேட்டது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் இனிதே நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தென்றலாய் வருட வருகிறது மதுரை தென்றல். உங்கள் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே மெல்லிசையான பாடல்களோடு வளம் வர இருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக தேவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இதோ

நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா மாரிட்டோ திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில தனுஷ் மற்றும் தி குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 11:18. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல்ல அடுத்த ஃபாஸ்ட் பீட் சாங்கா பெங்களூர் நாட்கள்ல இருந்து கேட்கலாம்.

நேரம் 11:22. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். இந்த சுட்டரிக்கும் வெயிலுக்கு இடையே இன்னிசையான பாடல்களை மதுர தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா பில்லா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா கேட்கலாம், ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் வளம் கொண்டு வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மான்கரத்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: Beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா கோவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:42. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். இன்னிசையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா அயன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கயல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
3: நேர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, ஜே வெங்கட்ராமன் அவர்கள் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி எழுத்தாளர் ஆசிரியர் மரக்கா அவர்களுடன் நேர்முகம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதித்தி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குரல் அமுதம், 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல். விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமிர்ஷியாபுரம் எம் ஸ்ரீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 1. தொடர்ந்து வேளாண் தகவல்கள், தொடர்ந்து பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியன. 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 அச்சாணி, பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவிச்சந்திரன் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி. 8:15 பாராளுமன்றத்தின் அறிவிப்புகள். 8:30 வானொலி நாடக விழா, மாயத்துண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், நாடகத்தில் பங்கேற்றோர் டி ஜோசப் டிசோசா, ஆர் சாந்தி, எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கே ஞான வடிவேல், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 குரு மகிமா இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 பாராளுமன்றத்தின் கேள்வி நேரங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இதுவரை ஜே வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்க நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது.

0: உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும், அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில், பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளாா்.

0: காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்கக்கடலோரத்தில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றுள்ளது. இது இன்று பிற்பகலிலோ மாலையிலோ வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில், அதாவது சந்த்பாலிக்கும் கானிங்கும் நடுவே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 29 தேதியன்றும் 30 தேதியன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30 தேதி வரை வீசக்கூடும். மேலும் காற்று இதே வேகத்தில் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் KP மோகன் பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் GR கண்ணன், இயற்றியவர் சாமி பழனியப்ப.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்க

0: நீங்க 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்கறியல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணுறா சாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி பாட்டி?
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: on online conduct of the NET examination. In Assam, the flood situation has improved as flood waters have receded in most of the affected areas. More than 37,000 people are currently taking shelter in 109 relief camps set up across the worst affected districts of Sivasagar, Golaghat, Jorhat and Charaideo. Government agencies are working on a mission mode to distribute relief materials among the affected people in these districts. In Pakistan-occupied Jammu and Kashmir, the United Kashmir People's National Party today called on the Pakistani authorities to exercise restraint and refrain from using force against peaceful protesters participating in the long march organized by the Joint Awami Action Committee, JAAC, from Rawalpindi to Muzaffarabad. The UK PNP said that over 40 people have lost their lives since June the 5th. Amid ongoing unrest in the occupied territory, the organization urged the United Nations, the European Union, the United States, the United Kingdom, Russia, and the wider international community to actively support efforts aimed at protecting civilians and promoting a peaceful resolution of the dire situation in Pakistan-occupied Jammu and Kashmir. The 22nd Commonwealth Table Tennis Championship 2026 commenced in New Delhi today. 25 Commonwealth countries, including England, Australia, Canada, New Zealand, South Africa, Malaysia, Singapore, Scotland, Wales, Nigeria, Kenya, Jamaica, and Trinidad and Tobago, are expected to participate in the 7-day tournament. The championship will feature competitions across multiple categories before culminating in the finals on the 2nd of next month. Global crude oil prices were trading more than 5% lower today after the United States and Iran paused military strikes over the weekend. And with that, we end this news bulletin.
1: Neram 1 mani 10 nimidam. Akashvani. Ennuyir Thozhi. இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா.
2: எண்ணுயிர் தோழிகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல தடைகளை தாண்டி எழுத்தாளராகவும் மேடை நாடக கலைஞராகவும் திருநங்கை ஆசிரியராகவும் வெற்றி நடை போட்டு சிறகடிச்சு பயணிச்சுட்டு இருக்க மரக்கா டீச்சர் தான் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல டீச்சர், நீங்க உங்களுடைய பெயர் காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா மரக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
3: மரக்கா அப்படின்றது வந்து எனக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் தான். ஒரு எழுத்தாளருக்கு வந்து எப்பவுமே, இப்போ நம்ம புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சுஜாதாக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கும், புனை பேரில் எழுதுறது வழக்கம் இல்லையா. அப்படி கவிதைகள் எழுதும் போது புனை பேரில் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது ஒரு தோழர் வந்து, அழகு ஜெகன் சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து எனக்கு வந்து இந்த பேரை வந்து சஜஸ்ட் பண்ணார். அப்படி பரிந்துரைக்கும் பொழுது எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அவர் எனக்கு ஒரு கவிதையும் எழுதி கொடுத்து இந்த பேரை கொடுத்தாரு. என்னென்னா, அழுக்கி குலுக்கி இது பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சாக்குப்பை நிறையுமோ அந்த மாதிரி மனித மனங்களை அளவில்லாமல் எடுத்துக்கொட்டு அந்த மரக்கா நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து கொடுத்துருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மரக்கா புனை பேரில் எழுதவும் தொடங்கினா அது மரக்கான்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட அது என்னுடைய பெயராகவே ஆயிடுச்சு.
2: ஓகே, மரக்கா அப்படின்ற பேர் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதை இருக்கும்ல, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
3: கடினமான பாதை அப்படின்னு சொல்லும்போது, பாதையே ஒன்று இல்லாம தான் வந்துட்டு வந்தேன். பாதைகள் நானாக தான் உருவாக்கேன். கடினம்லாம் கிடையாது, அது வந்து உருவாக்கின பாதை எனக்கான பாதையாக மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த பாதை கடினமானதா இல்லையான்னு கூட என்னால் தெரியல. பாதையே இல்லாத இருந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு பாதை வரும்.
2: நிஜமாவே இருக்கிற பாதையில பயணிக்கிறதே தடுமாற்றமா இருக்கும்போது ஒரு பாதையை உருவாக்கி அதுல பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நிஜமாவே ஒரு அயன் லேடியோட தான் பேசிட்டு இருக்கேன் போல அப்படின்ற ஒரு ஃபீல கொடுத்துட்டீங்க. இவ்வளோ பெரிய பாதையை உருவாக்கி அதுல வலம் வந்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய பள்ளி படிப்பை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியா இருக்கும் இல்லையா, அதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
3: நான் வந்து என்னோடய பள்ளி பருவம் எல்லாமே வந்து சென்னை தான். சென்னையில் வந்து ஒரு தமிழ் மீடியம் கான்வென்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ

0: தாமஸ் ஐசன் ஸ்கூல் பட் ரோட்டில் வந்து எய்டட் ஸ்கூல்லேயே அதே எய்டட் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு எம்சிஎஸ்சியில் ஜுவாலஜி சேர்ந்தேன். அப்போ ட்ரான்சிஷன் காரணமாக அந்த காலேஜ் முடித்தாலும் சில அதெல்லாம் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாத, ஐ மீன் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு இருந்த ஒரு நிலை. அதுக்கப்புறமா வெளியே வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடித்து நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு ஆசிரியராக வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறமா சரி நம்ம டிகிரி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் படித்தேன். தமிழ் படித்து முடித்ததுக்கப்புறம் சிறப்பு குழந்தைங்களுக்கான ஒரு பிஎட் படிப்பு இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எஜுகேஷன், அது வந்து படித்தேன். அது சேர்ந்து படித்தேன் நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டில் இருக்கிறதுல படித்தேன். அதை படித்து இந்தியாவின் முதல் திருநங்கை நான் தான்.
1: நிஜமாவே ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல வியந்து பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. சரி, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் போராடின தருணம் இருக்கும்ல, அது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: போராடின தருணம் அப்படின்னா, போராடுனேன்னு வந்து நம்மளுடைய நம்ம வந்து இறந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். இதுக்கு வந்துட்டு காலமே கிடையாது. நம்ம வந்து இலக்கணத்தில் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் பேசுகிறோம் இல்லையா, இது எப்போவுமே வந்து அந்த காலம் ஒன்று கிடையவே கிடையாது. காலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எப்பவுமே நிகழ்காலத்தை தான் நம்ம வந்துட்டு குறிக்கும். இது ஏன்னா எங்களுடைய திருநங்கைகளுடைய பால் பன்மை மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஏன்னா வாழ்கிறதுக்கே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவோ இல்லை எங்களுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவோ இந்த சமூகம் வைத்திருக்கிற கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு சாதாரண நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற அடிப்படை சட்டங்களை எங்களுக்கும் இருக்குது, அந்த அடிப்படை சட்டங்களுக்குள்ளே நாங்களும் வருவோம் அப்படின்றத நிரூபித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். தினம் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கவிதைகளில் ஒரு நாள் எழுதி மரணம் என்பது, மரணம்னா என்ன என்ன அப்படின்னு எழுதியிருப்பேன். மரணம் என்பது நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம், இப்போ வானவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மரணம்னா என்னென்னா அந்த நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம். இது அறிவியலில், நான் அறிவியல் மாணவர் இல்லையா, அப்படி அந்த தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போது அப்படி சொல்லியிருப்பேன், மரணம் என்பது கிடத்தி வைத்த உடலை சுற்றி ஓட விடப்படும் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, நினைவுகளின் திரைப்படம் அப்படின்னு. ஏன்னா ஒரு உடலை கிடத்தி வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற நிறைய நினைவுகளை ஒரு திரைப்படமாக நம்ம ஓடக்கொண்டு பார்த்துட்டு இருப்போம். ஒரு யாராவது ஒருத்தர் இறந்துட்டு அவங்கள பற்றி தான் நினச்சிட்ருப்போம். ஸோ மரணம் என்பது, மரணம் என்பதுன்னு நிறைய எழுதியிருப்பேன். அதில் இறுதியாக நான் வந்து ஒன்று எழுதுனேன், மரணம் என்பது திருநங்கையின் ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருந்தேன் நான். அப்போது தினம் தினம் மரணம், ஒரு திருநங்கையாக ஒரு நாள் வாழ்கிறது வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து எல்லாராலையும் வாழ்ந்துட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். மரக்காக்கு என்ன வேலை, காலையில் எழுந்துக்கணும், சமைக்கணும், ரெடி ஆகணும், ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், சாயந்தரம் வந்தால் ஏதாவது கால்ஸ் வரும், பேசணும், இது மாதிரி வேலை இருக்குது, அவ்வளோதான், நாடகம் நடிக்கணும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இடத்தை நான் எட்டி இருக்கிறேன் இல்லையா, இந்த இடத்தை எல்லா திருநங்கைகளும் எட்ட முடியாது. இந்த இடத்த வந்து எல்லா திருநங்கைகளாலும் ஈஸியாக வந்துட முடியாது. கடைக்கு இட்டு பிச்சை எடுத்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு ஒரு திருநங்கையின் வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தான் அது ஒரு ஒரு நாள் மரணமாக தெரியும். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இது ஏன் இப்போ இது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மரக்கா வந்து மரக்காவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வெளியே. மரக்காவை போனால் ஒரு நாலு பேர் மதிக்கிறாங்க, மரக்கா போனால் வந்துட்டு ஒரு மதிக்கிறாங்க, ஒரு ஒரு நல்லா பேசுகிறாங்க. மரக்கா போனால் வந்துட்டு ஸ்கூல்ஸில் சொல்கிறட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மரியாதை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மரியாதை, பயம் கலந்த மரியாதை இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட நான் வந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு நான் ஒரு சாதாரணமாக ஒரு பைக்கில் போகிறேன்னா, ஒரு நடந்து போகிறேன் அப்படின்னா, என்னை திருநங்கைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஒரு விடயத்துலையுமே வந்து நாங்கள் இது பண்ணிப்போம். நான் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே குண்டாக தான் இருக்கேன், ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் எங்கள் உடல் வந்து ரொம்ப பருமன் ஆகிடும், ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாகும், சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, எனக்கே இந்த உறுப்பு இல்லை, எனக்கே இந்த உறுப்பு இருக்குது, எனக்கு ஏன் உடல் முழுதும் ரோமங்கள் இருக்குது, எனக்கு ஏன் மார்பங்கள் இல்லை அப்படின்ற ஜெண்டர் டிஸ்போரியான்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப நம்மளுடைய மன நிம்மதியை வந்து குலைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அது முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். இப்போ எல்லா திருநங்கைகளும் வந்து உறுப்பு அந்த ஈஸியாக ஒரு ஒரு லெக்கின் போட முடியாது, அவங்க அதுக்காக பட்டையாளா போடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய பேண்டஸில் வந்துட்டு பேடு வச்சு தன்னுடைய உறுப்பை ரொம்ப அழுத்தி மறைச்ச அதுக்கு மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்பகங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு பேடடு ப்ரா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய இப்போ இந்த மே மாதம் தான் என்னுடைய மார்பக அறுவை சிகிச்சை பண்ணேன், அப்படின்னா இம்ப்ளான்ட் பண்ணேன், ப்ரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை வருட காலமாக

வந்து யூஸ் பண்ண பேட் இருக்குது, ஒரே ஒரு பேடு. அப்போ அந்த பேடுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? மார்பகம் இல்லைன்னா தெரியலையே, ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கே வந்து அது நடக்கும். மார்பகம் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா அது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? அப்போது இதுன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி என் காதார பேசியிருக்காங்க. அப்போ எனக்கே அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள், டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து போகும்போது அந்த திடீர்னு பேடு மேலே வந்துடும், கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், கையில் எழுதிட்டே இருப்பேன், பேடு மேலே வந்துடும். அப்போ அதை வந்து திருப்பி இது அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை என்னோடய சக ஆசிரியர் கூட வந்து நான் வந்து ஒரு ரூமில் வந்து சாரி மாத்திரம், ஒரு ப்ரோக்ராமுக்கு மாத்திரம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எதிர்க்க என்னால் மாற்ற முடியாது. எல்லாரும் பெண்கள் தான், நான் அது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் சக ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எந்த இது பண்ணல. ஆனால் அவங்க எதிர்க்க என்னால் புடவை மாற்றணும் அப்படின்னா அவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பெண்கிட்ட அவங்க சாத சக பெண்கள் எப்படி பேசிப்பாங்களோ அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. ஆனால் என்னால் அந்த ஒரு பேடு வச்சு ஒரு ஒரு ப்ளவுஸ் மாற்றணும்,

0: அதனால எனக்கு முட்டி வலி வந்துருச்சு. நான் ஸ்கூலும் மாடி ஏறி இறங்குற கால் வீங்கிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய இணை நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போ திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி முறையில் இப்படி தான் வந்துட்டு மாறிக்கொண்டே போகுது.
1: நீங்கள் உங்களை திருநங்கையாக எப்போ அடையாளம் கண்டுக்கிட்டீங்க? அதாவது இது என்னுடைய உடல் கிடையாது, நான் என்ன பெண்ணாதானே உணருறேன் அப்படின்னு சொல்லி திருநங்கையாக மாறணும் அப்படின்னு நினச்ச அந்த தருணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
0: ஒரு 6 வயது இருக்கும். அப்போது வந்து என்னுடைய சொந்த தாய் மாமாவால் நான் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டேன். ரத்தம் வர வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அது ஒரு கதை, அதையும் நான் என்னோடய நாடகமாக நான் போட்டிருக்கேன். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அப்போ அந்த குழந்தைய அவங்க எப்படி பார்த்தாங்க? திரும்பி ஒரு 7-8 வயதில் வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனர் பையன் வந்து, அவனுக்கு அப்போ 20 வயசு, அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கு. என்ன நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லி அந்த மாதிரி நடக்கிற, அதுக்கப்புறம் வந்து என்ன நீ உசு உசுன்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு அப்போல்லாம் என்னன்னே தெரியாது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த வயதில். அப்போ அந்த குழந்தைய வந்து என்னை இழுத்து பிடிச்சி ரெண்டு கையை வந்து இப்படி வைப்பாங்க இல்லையா, இப்படி ரெண்டு கையை சேர்த்து பிடிச்சி நான் சொல்கிற பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அப்போ தான் முதன் முறையாக திருநங்கைகளை திரையில் காட்டுறாங்க. அந்த பாட்டை என்னை பாட சொல்லி அவன் நிற்க வச்சு கேலி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு ட்ராமா ஆகிடும். அது இன்னமும் எனக்கு அந்த நினைவுகளில் வந்துட்டு இருந்தது. அப்போது 6-7 வயது குழந்தைக்கிட்ட நீ என்ன பார்த்துருந்தா அவன் அந்த மாதிரி என்னை கேலி கிண்டல் பண்ணியிருப்பான். அப்போது அது பிறக்கும் பொழுதே என்னோடய பெண் தன்மையோடு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்றது அந்த ஒரு சம்பவம் எனக்கு உறுதிப்படுத்து. அதுக்கப்புறம் போக போக போக போக கேலி கிண்டலாக இருக்கட்டும், நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிற, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்தேன் நான். பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா, பெற்றோர்கள் இதை பற்றி என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்பாக்கிட்ட ரொம்ப இது கிடையாது, அம்மாவும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா தான், காலேஜ் அந்த சமயத்தில் தான் வந்து அது கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தான் அந்த ட்ரான்சிஷன் ஆனது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு 6 வயசுலேயே. அப்பா கிட்ட சின்ன வயசுலேருந்து பேச மாட்டேன், அது என்னவோ தெரியல, அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு இது இருக்காது. அம்மா வந்து இப்போ எதுவும் சொல்லலை. அம்மா வந்து, அம்மாவுக்கு தெரியும், அம்மா நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க, அம்மா வந்துட்டு நிறைய நாவல்ஸ் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க, அம்மாலாம் லைப்ரரியில் கார்டே வச்சுருப்பாங்க அம்மா. அதனால் அம்மாவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், அம்மாவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அம்மா பயந்ததே ஊருக்கு தான், அவன் என்ன சொல்லிவிடுவான் இவன் என்ன சொல்லிவிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10/11 இல்லை, உன் பிள்ளை உன் பிள்ளை வந்து மதிக்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான், ஓ ஊரார ஏற்றுக்கிட்டானுங்களா, அப்போ என் பிள்ளை நான் ஏற்றுப்பேன் எனக்கு தெரியும், ஊரில் இருக்கவங்களாம் நீ ஏற்றுக்கிட்டியா போதும், அப்போ ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய ஆண்டுகள் கழித்து பின்னாடி வழியாக வந்து போயிட்டு இருந்தேன் தைரியமாக. இப்போ வீட்டில் வந்து பைக்கில் வந்து போகிறேன், முகத்தை மூடி வந்தேன் நான், இப்போ எந்த ஒரு முகமூடியும் இல்லாமல் வந்துட்டுருக்கேன். என்னுடைய புத்தக வெளியீடு வந்து 2வது புத்தகத்தை வந்து வெளியிட்டது அம்மா தான், அப்புறம் அம்மாவும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணேன், பால்பன்மை மக்களுக்காக ஒரு நூலகம் ஒன்று. அந்த நூலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சவுத் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட்டு ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், அதில் அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ சுயமரியாதை பேரணி நடந்து அந்த பேரணியை வந்து தொடங்கி வச்சது அம்மா தான். ஸோ அந்தளவுக்கு அம்மா வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பெண்ணாகவே வாழும் போது உடையெல்லாம் மாற்றி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறமா முதல் முதல்ல எங்களுக்கான மாற்றம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான், ஃபேஷியல் லேயர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது. அது வந்து ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு இது. லேசர் வந்து இங்கெல்லாம் அப்பர் லிப்லாம் வைக்கும் போது உங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கும், ஒரு ஊதுபத்தியில்

0: எடுத்து அப்படியே சுட்டுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு செட்டிங், 12 செட்டிங் வச்சுருக்கேன் ஃபேஸில். அதனால தான் முடி வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அப்படின்னும் பொழுது ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக 1 லட்சரூபாவது ஆகும் மினிமம்மாக, எல்லா செலவுகளும் சேர்த்து. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு ஆசை எனக்கும் இருந்துச்சு. அதனால நான் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவமனையில் பண்ணேன். நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரு திருநங்கை வந்து நான் வந்து பிச்சை எடுக்கலை, பாலியல் தொழில் செய்யலை, எனக்கு யாரும் உதவலை, யாருமே பண்ணலை. எனக்கு ஒரு 1 லட்சரூபா, நான் வந்து ஒரு அப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு 15,000 தான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த 15,000த்தால் நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், என்னுடைய வாடகையே இருக்குது, வருமானம், சாப்பிடணும், எல்லாமே இருக்குல்லையா. அப்போ நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். இப்போ நான் மார்பக அறுவை சிகிச்சை நான் ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன்.
1: திருநங்கையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போவாச்சும் நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா?
0: ரெக்ரெட்டே பண்ணதில்லை. இது என்னோட பார்ட் ஆஃப் த லைஃப்னு நினச்சேன். இப்போது ஒரு ஒரு பெண்ணாக பிறந்தால் நீங்கள் உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் என்ன, மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும், தட்ஸ் மை பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் கடந்து போகிறீங்கல்ல, அந்த வழியை தாங்கி. இயற்கை கொடுத்தது பிழையாக கொடுத்துருச்சு. அதனால தான் அதில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நான், எங்கள் வாழ்க்கை பென்சிலால் எழுதப்பட்டதோ என்னவோ அதனால தான் நாங்களே அழித்து திருத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு.
1: அதாவது நம்மளுடைய வலியை கூட, நம்ம காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த வலியை கூட கவிதையாக சொல்ல முடியுமா அப்படின்னு யாராச்சும் கேட்டால் உங்கள் கவிதைகளை காட்டலாம் போல். வலியை கூட வரிகளால் நிரப்பி வச்சுருக்கீங்க.

0: நீங்க சவாலா நினைக்கிற விஷயம் என்ன?
1: சவால்கள் அப்படின்னும் பொழுது சவால்களாக நான் எதுவுமே பார்க்கல. நான் சவால் அப்படின்னா எல்லாமே சவால் தான் இல்லையா? ஆசிரியர் பணி அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆசிரியராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை கவன சிதற விடக்கூடாதுன்றது ஒரு பெரிய நோக்கம் எனக்கு இருக்குது. அவனை வந்துட்டு நம்ம ஐயோ என்னடா இவங்க போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரே ஒரு நோக்கம் அதுதான். மேல்நிலை வகுப்பு தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னும் போது தமிழ் பாடத்தை வந்து எல்லாராலையும் எடுத்துட முடியும், ஈஸியாக. யார் வேணால் தமிழ் எடுக்கலாம், தமிழ் நல்லா தெரிஞ்சு தமிழ் எடுக்கலாம் நீங்கள். ஆனால் தமிழ் பாடத்தை தமிழ் ஆசிரியர்கள் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும். இப்போது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் புணர்ச்சி விதி இருக்குது அப்படின்னும் பொழுது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லணும்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னும் ஒரே ஒரு விதி தான், ஈறு போதல். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் என்ன இதுன்னு பார்க்குறோம். செம்மை கூட்டல் தமிழ்னா செம்மை இது வந்து நிலைமொழி, வந்து சேர்றது வந்து வருமொழி. அப்போ அவனுக்கு அது ஒரு கதையை சொல்ல, அப்போது தமிழ் அன்னையாக நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, தமிழ் அன்னை வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ இந்தியாவில் வந்துட்டு அப்படி அப்படின்னு ஒரு கதையை வந்துட்டு உருவாக்கி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வந்து அப்போ இங்கே என்ன விதி வரும் அப்படின்னா ஈறு போதல், மை விகுது மைன்னு வந்தாலே வந்துட்டு போயிடுச்சு. அப்போது தமிழ் வந்து சேரும்போது அங்கே வந்து மைனா இருட்டு இருட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதையாகவே சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஊன்ற வந்துட்டு ஒரு உயிரில் உயிர் வந்துருச்சுன்னா உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா இங்கே உக்குரல் அப்படின்னா ஊ இங்கே இருக்குடா, பிரிக்கும் போது ஊ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊ வந்து விட்டு ஓடிட்டோமோ. இன்னைக்கு ஐங்குறுநூறு சொல்லி கொடுத்துட்டு வந்த லெவன்த்துக்கு 500 வந்துட்டு தலைவன் வந்து வர்றேன்னு சொல்ற நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். அப்போ ஒரு மழைக்காலத்துல கார்காலத்துல முல்லை திணையில இத்தனை பூக்கள் பூத்து கொண்டு இருக்கு புழுங்குது, அந்த நேரத்துல வந்து தலைவனும் தலைவன் வா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு பாடப்பகுதி இருக்கு. இதை நான் எப்படி சொல்லி கொடுக்கறது? நான் ஒன்னே என்ன சொல்லிட்டு எல்லாம் கண்ண முடுங்க அப்படின்னு கண்ண முட சொல்லிட்டு ஒரு இளையராஜா பாட்டை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அப்படியே பின்னாடி அதை ஓட விடுங்க அப்படின்னு. இப்போது ஒரு ஒரு மலைக்கீழ ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு தலைவன் வந்து வேலைக்கு போயிருக்கான். தலைவி அங்கே தனியாக இருக்க வருத்தத்தில், கணவன் எப்போ வருவான்னு. அவன் வர்றேன்னு சொன்ன நாளத்துக்கு முன்னாடி மழை பெய்ய நல்லா அப்படியே கேரளாவுடைய பேக்ரவுண்ட் யோசிச்சுக்கோ, அவன் வாசலில் பூலாம் பூத்துருக்கு. அப்போது அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறான், இது தாண்டா இந்த பாட்டு அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்துட்டு மெய்ப்பாடுகள் நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு மெய்ப்பாடுகள்னா அந்த உணர்ச்சிகள் இதை காட்சிகள் இருக்குது. படிமம் சொல்லுவோம் தமிழ் இலக்கியத்தில், படிமம்னு இருக்குது. இந்த படிமமாக அவனுக்கு ஒரு காட்சி பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு மறக்க மாட்டான். சாதாரண நடைமுறை தமிழில் பேசி அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும், தமிழை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. மனப்பாட பாடல்களை பாடலாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ திருக்குறளுக்கு வந்துட்டு ஒரு 5-4 திருக்குறள் சேர்த்தா ஒரு பாட்டு பாடலாம். அன்பின்ற மழையிலே பாட்டு இருக்கலாம், அதில் வந்துட்டு இப்போ பாருங்க, யாகா வராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4 திருக்குறள் சேர்த்து பாடலாம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்துடும். இப்போ வந்து 10th வந்து மாற்றம் எனது மானிட தத்துவம்னு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசன் எழுதின பாடல் அது. நம்ம ஆனந்த யாழை பாட்டுல சொல்லலாம், மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் எவ்வளவு தீ

அப்படின்னு இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்படி இப்படி சொல்லி கொடுத்துட்டான். அவன் ஆனந்தியாழி பாட்டு பிடிக்கும் அவனுக்கு. இந்த தர்பார் படத்துலேருந்து ஒரு பாட்டு வச்சு, அப்புறம் வந்துட்டு கம்பராமாயண பாட்டை வந்து இந்த போனி போ பாட்டு வச்சு. 11th ஒரு பாட்டு இருக்கு, நம்ம தில்லே லே லே லே இந்த பாட்டு வந்து இவங்களுடைய பாடல், அது மலைவாழ் மக்களுடைய அந்த ராகம். அதில் வந்துட்டு சிற்

0: விளைவிக்கும் நிறைவளப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாரதிதாசனுடைய பாடல். இதெல்லாம் மனப்பாட பகுதி. இப்போ அவன் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணும், காலையில் எழுந்து போய் நின்னதுக்கு அப்புறமாவே அவன் என்ன பண்ணிடுவானா, எல்லா பாட்டும் பாடுவான். அவன் டெய்லி பாட வச்சிட்டோன்னா அவன் ஈஸியாக எழுத்திடுவான். இப்போ நூல்வெளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நூல்வெளின்னு சொல்லுவோம், அதாவது நூற்குறிப்பு. ஒரு பாடத்துக்கு முன்னாடி ஒரு நூற்குறிப்பு. நூற்குறிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு நாலு பாயிண்ட் அவனை போர்டில் எழுதி வச்சுட்டு, விஷுவலாக நான் தமிழ் ஆசிரியர்கள் மோஸ்ட்லி எழுத மாட்டாங்க போர்டில், அப்படியே நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கிடையாது, என் சாக்கு இல்லாமல் நான் பாடம் எடுக்க மாட்டேன், போர்டில் உட்காந்து எழுதிடுவேன். இப்போ நான் வந்து பெரிய புராணம் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த பெரிய புராணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது, ஓகேங்களா, திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, அதுக்கப்புறம் தான் பெரிய புராணம். நம்பியாண்டா நம்பி வந்து திருத்தொண்டர் அந்தாதி எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினார். இந்த சேக்கிழார் வந்து இது எல்லாத்தையுமே விரிவாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, இப்போ இது மூணு இருக்கா, இந்த மூணுத்தில் மூணு பேரை எழுதி போட்டு யார் எழுதிட்டு நான் எழுதி போட்டுருவேன். இதுலேருந்து இது வந்துச்சுனா, இதுலேருந்து இது வந்துச்சுனா அப்படின்னா, இந்த மூணு முக்கோணம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. முக்கோணம் வரைஞ்சா அப்போ அவனுக்கு முக்கோணம் ஞாபகம் இருக்கும், மேலே இருக்கிறது இந்த பேர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இப்போ ஈஸியாக அவன் வந்துட்டு நூற்குறிப்பையும் படிச்சிருவான். ஒரு மைண்ட் மேப்பிங் தான் இல்லையா எல்லாமே, அப்போ மனப்பாடம் ஈஸியாக ஆகிடும்.
1: உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன?
0: தமிழ் வார்த்தை அப்படின்னா நிறைய இருக்கு. அதில் வந்துட்டு முக்கியமானது அப்படின்னா பிரிவுழல்கிறேன். பிரிவுழல்கிறேன் அப்படின்னா மிஸ்யோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் பிரிவால் உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கி இயங்குகிறேன் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீங்கி இயங்குகிறேன், நீ இல்லாமல் நீங்கி நான் இயங்குறேன் அப்படின்றது அதை மிஸ்யோ அப்படின் இருக்கும். நிறைய சொற்கள் இருக்குது. தினமும் பாடெடுக்கும் போதெல்லாம் தமிழை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறேன்.
1: பிடிச்ச கவிஞர் யாருன்னு சொல்லுங்களேன்.
0: நிறைய கவிஞர்களை பார்த்து வியந்திருக்கிறேன். எனக்கு சங்க இலக்கியத்திலையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்து இவங்கெல்லாம் எழுதி தான் ஆகணும், அவங்க எழுதினால்தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றது இருக்கும். எனக்கு நிறைய பேர் பாரதியாக இருக்கு, பாரதியெலாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசனை கண்டு நான் கொஞ்சம் வியந்திருக்கேன். அந்த புரட்சிக்கவின்றது வந்துட்டு ஒரு ஒரு ஒரு புரட்சி வடிக்கும். அந்த புரட்சிக்கவி பாடம் எடுக்கும்போது மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் ஒரு எனர்ஜி வரும்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த உதாரணம் அவனுடைய அந்த சொல்லி கொடுக்குறதும் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் பார்த்து வியந்த கவிஞர்கள் வந்து நாமத்துக்குமார், அணிலாடும் ஒன்றில் அப்படின்ற அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தூர்ன்ற கவிதை எனக்கு ரொம்ப, தூர் கவிதையை வந்து என் பிள்ளைங்கிட்ட வாசிச்சு வாசிச்சு சொல்லுவேன். பாடத்தில் இல்லை இருந்தாலும் நாமத்துக்குமார் பற்றி நிறைய பேசுவேன் நான். உடனே அவன் வந்து அவனுக்கு தெரியாது யாருன்னு கேட்பான் அவன். ஒன்றில் வந்து நான் அப்போ சொன்னேன், நினைத்து நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தெரியுமாடா, அந்த பாட்டு எழுதுனவர் அப்படின்னு. அந்த பாட்டு தான் தெரியும் அவனுக்கு, அது யார் எழுதுன்னு தெரியாது. இப்போ நான் சொல்லி நாமத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கவிதை இருக்கு இல்லையா, அந்த கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை வந்து என்னமோ நாமத்துக்குமார் என்னுடைய அப்பா மாதிரியும் அதை தினம் தினம் கேட்டு அடிக்கடிக்கு கேட்பேன் நான். அந்த கடிதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருக்கும். ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி எழுதிட்டு போனார் அப்படின்னு நான் வியக்கிற ஒரு நபர்ல நாமத்துக்குமார்.
1: சரி, எழுத்தாளரா கவிஞரா கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அது எப்போ தொடங்குச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
0: என்னுடைய முதல் கவிதை அப்படின்றது என்னுடைய 14 வயசில் என் டைரி புரட்டினா தெரியும், ரயில் பயணத்தின் போது உயிர் பலி, காரணம் கூட்ட நெரிசல், அடுத்த பெட்டி வெறுமையாக இருந்தது, காரணம் முதல் வகுப்பு பெட்டியாம். அது எழுதவே தெரியாமல் எழுதினேன், இது எப்படி தான் தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. இப்போ எழுதுனதோடு சரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்துட்டு காதலுக்காக எழுதினேன். அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு கவிதை ஒரு மடல் எழுதி அனுப்பினேன். அப்போ அங்கேருந்து தொடங்குது கவிதை எழுதுறது, மீண்டுமாக எழுத வைத்தது காதல் தான். தமிழ் மீடியம் படித்ததால என்னவோ நான் வந்து ரொம்ப தமிழ் சொற்க

0: சொற்களை அதிகமாக கேட்டு வாசிப்பு வளர்த்துக்கிட்டதுனால இந்த கவிதை மாணவர்களுக்கு வந்து தமிழ் வாசிப்பே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் வாசிப்பு உச்சரிப்பு தெரியல. என்னென்னா திடீர்னு வா இங்கே கூப்பிட்டு நான் சொல்கிறத எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபோன் கால் வருது, இதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல ஒரு எழுதுறா அப்படி பார்த்தா தங்கிலீஷில் இருக்குது எல்லாமே, இந்த மெசேஜில் டைப் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கா. என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டீச்சர் இப்படி தான் எழுத தெரியும் எனக்கு அப்படின்னா, அப்போ எப்படி படிக்கணும் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிப்பேன். அப்போ மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழ் எழுத தெரியும். நாங்கள் எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ரன்னிங் நோட்ஸ் இருக்கும், இப்போ அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எழுதுவோம் தமிழில். இந்த இந்த காலத்து மாணவர்களுக்கு முதல்ல வாசிக்க பழகணும், அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்க பழகணும். இப்போ என்ன என்னால் நிறைய பேர் கவிதை புத்தகம் படிக்கிறாங்க. என் புத்தகம் ஒன்று வச்சு அலமாரியில் வச்சுருவேன், பள்ளி அலமாரியில். அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து எடுத்து வாசிப்பானுங்க. டீச்சர் இது எப்படி டீச்சர் எழுதுனீங்க, இது எப்படி தோணுச்சு உனக்கு? போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கேட்டிருந்தான், டீச்சர் இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் என்னோடய கவிதைகள் கீழே என்னுடைய நேரம் போட்டிருப்பேன், இந்த நேரத்தில் தூங்காமல் உங்களுக்கு ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படின்னுவான். இல்லைடா தோணுச்சுடா அப்படின்னா, டீச்சர் ஏன் டீச்சர் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கு டீச்சர் அப்படின்னுவான். அப்போ என்னோடய மாணவர்களை நான் டீச்சர் தான் கூப்பிட சொல்லி பழக்கியிருக்கேன். என்னென்னா டாக்டர் டாக்டர் தானே கூப்பிடுறேன், டீச்சரை டீச்சர் தான் கூப்பிடணும், சார் மேம்ன்றது யாரை வேணால் கூப்பிடலாம். ஏன்னா நீங்கள் குறிப்பாக என்ன நீங்கள் ஆசிரியர்னு கூப்பிடுறது, ஒரு திருநங்கை ஆசிரியராக ஆசிரியர்னு ஒரு டீச்சர்னு கூப்பிடுறது, என் வாழ்க்கையில் நாப்பட்ட பாடுகள் அனைத்தையும் நீங்கள் ஒரு ஒரு முறை டீச்சர்னு கூப்பிடும் போது அது மறைத்து கொண்டே போகுது. திருநங்கைகள் டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு போர்டில் கூட எழுதியிருந்த ஒரு பேரணியில், நீங்கள் வந்து திருநங்கைகளை வந்து ட்ரெயினில் பார்த்துருக்கலாம், உங்களுடைய அன்றாட வெளியில் பார்த்துருக்கலாம், ஆனால் பள்ளி வகுப்பறையிலும் கூட நீங்கள் ஆசிரியர்கள் பார்க்கலாம். ஆமாம், நான் தமிழ் திருநங்கை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். என்னுடைய முதல் முதல்ல நான் வந்து என்னோடய மாணவர்கள்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான், நீங்கள் திருநங்கைகளை எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? அவங்க சொன்ன கேள்வி பதில் என்னவாக இருக்கும்னா, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், கோயிலில் பார்த்துருக்கேன், பைபாஸில் பார்த்துருக்கேன், சிக்னல்ஸில் கேட்டிருப்பாங்க. அவங்க அங்கே மட்டும் இருக்க மாட்டாங்க, டாக்டராக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, நர்ஸாக வேலை செய்கிறாங்க, இன்ஜினியராக வந்து நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தமிழ் ஆசிரியராகவும் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் எளிதாக இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலேஜில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, திருநங்கை பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து ஏன் நான் ஆசிரியராக இருக்கணும்னு ரொம்ப விடாபிடியாக இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் நான் வந்து ஒரு 200-250 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். அந்த 250 மாணவர்களும் இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது மரக்கா டீச்சராக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது எங்கள் டீச்சரும் உங்களை மாதிரி தான் எங்கள் டீச்சரும் அப்படி சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. டீச்சர் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் உங்களை பற்றி, அவங்க வந்துட்டு என்னை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போது ஒரு திருநங்கை வந்து ஆசிரியராக இருக்கும்பொழுது அந்த திருநங்கை வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்காம ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி யாரை பார்த்தா எப்படி கூப்பிடணும், அவங்கள எப்படி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ என் வகுப்பில் ஒரு ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு, ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கட்டம் எனக்கு இருக்கல. இப்போ அந்த ஏன் எதற்கு அந்த குழந்தைய அவனை கலாய்க்க மாட்டாங்க, ஏன் எதற்கு அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்போது ஒரு ஒரு பள்ளியில் ஒரு திருநங்கை ஆசிரியர் இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ சாதாரண நிலையில் நடக்கிற சில சம்பவங்களும் மாணவர்கள்கிட்ட நான் ரொம்ப பேசுவேன். இப்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு இது இது மாதிரி நடந்துருச்சு, ஒரு பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கணும். இப்போ எங்கள் பள்ளியில் வந்துட்டு ஆண் பெண் பழகிறது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு வரையறைக்குள்ளே வரணும் அப்படின்றதும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு சுடிதார் தான் போட்டுப்போகிறேன், எனக்கு ஷால் போடணுன்ட்டு வந்து அவசியம் கிடையாது. என் மாணவர்களை எங்கே பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் மாணவர்களை முன்னாடி நான் போய் வந்துட்டு புடவை கட்டினாலும் சரி, நான் வந்து சுடிதார் போட்டாலும் சரி, என் மாணவர்கள் எங்கே போனாலும் சரி, அவர்கள் வந்து என்ன ஒரு கண்ணியத்தோட அந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்க எல்லாமே இருக்குது, அந்த அந்த வயது எல்லாமே அவனுக்கு சொல்லும், ஆனால் கண்ணியத்தோடு எப்படி நடந்துக்கணும், பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்துட்டு ஒரு திருநங்கை ஆசிரியர் இதை சொல்லலைன்னா வேறு யாரை சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு எனக்கே ஒரு ஒரு ஒரு இது இருக்கும். நான் பெக்காத பிள்ளைகளாக இப்போ என் பிள்ளையாக இருந்தால் நான் தானே சொல்லுவேன். இப்போ நான் ஒரு 2 குழந்தைங்களை வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா என் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்குற மாதிரி தான். அது நான் பெக்காத ஒரு 200 பிள்ளைங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல். உடன் உரையாடியவர் எஸ் ரம்யா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர்த்தோடி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சிய பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: வானொலி நாடக விழா 2026.
3: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
2: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
3: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
2: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
3: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
2: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
3: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு

0: பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்சி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்தகரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசு

0: குடியரசு தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டுகளித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி கூடலூர்

0: அப்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18 தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். இந்த இனிய வேளையில், மதிய வேளையில் இதமான மெல்லிசை மெட்டுகளோடு வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். மெல்லிசையான பாடல மதுர தென்றல் நிகழ்ச்சியில. மதுர தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

நேரம் 2:23. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். மதுர தென்றல் நிகழ்ச்சியில மெலிசையான பாடல்களா கேட்டுட்டு இருக்கோம். மயிலிறகாய் வருடி செல்கிறது மதுர தென்றல். அடுத்த பாடலாக என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் கே.எஸ். சித்ரா மற்றும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:28. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா எஜமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம். இதோ

நேரம் 2:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதித்தி சுரானா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே அதித்தி. இன்று நாம் பித்தின பித்திகா சோருபா என்ற புத்தகத்தில் குட்டி அவர் பப்லு என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம்.
3: ஏ குட்டி, இங்கே வா என்று அண்ணன் ஆபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடி வந்த குட்டி, எனக்கு சாக்லேட் வாங்கி வந்தீர்களா என்று கையை நீட்டினாள். அண்ணன் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். நன்றி அண்ணா என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டே ஓடினாள் குட்டி. பக்கத்து வீட்டு ஆன்டியுடன் பப்லு வெளியே நிற்பதை கண்டாள். பப்லு, என்னிடம் என்ன இருக்கிறது பார் என்று தன் வீட்டு பால்கனியிலிருந்தே குரல் கொடுத்தாள். டாஃபியை காட்டி அவனை கேலி செய்தாள். குட்டியின் கையில் சாக்லேட்டை பார்த்த பப்லுவின் வாயில் எச்சில் ஊறியது. ஏய், எனக்கும் கொஞ்சம் கொடேன் என்று பப்லு அவள் வீட்டை நோக்கி ஓடினான். ஏய் போ என்று குட்டி தர மறுத்தாள். நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தார் அல்லவா, நீ எனக்கு கொடுத்தாயா, நீயேதானே குடித்தாய் என்றாள். சரி, அடுத்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும்பொழுது கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லி பப்லு கையை நீட்டினான். அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும்பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள் குட்டி. அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். அவனும் அவளை பின்தொடர்ந்து எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்ற நினைத்தான். நேற்று ஆசிரியர் வகுப்பில் காக்கையும் பூனையும் என்ற கதை சொன்னது பப்லுவிற்கு நினைவில் வந்தது. காக்கை ஒரு ரொட்டி துண்டு வைத்திருந்தது. பூனை அதை கைப்பற்ற நினைத்து காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. அந்த புகழை கேட்டு பெருமிதம் கொண்ட காக்கை பாட வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது. பப்லுவும் இதே மாதிரியான வழிகளை யோசிக்க தொடங்கினான். குட்டி, உன் ஃப்ராக் ரொம்ப அழகாய் உள்ளது, இதை எங்கே வாங்கினாய் என்றான். என் தாத்தா இதை என் பிறந்தநாளன்று கொடுத்தார் என்றாள். பப்லு சில நேரம் சாக்லேட்டையும் சில நேரம் குட்டியையும் பார்த்தான். என் பிறந்தநாளன்று பல பேர் வந்து பல அன்பளிப்புகள் கொடுத்தார்கள் என்றாள். நாங்கள் அனைவரும் நிறைய கேக் சாக்லேட்கள் சாப்பிட்டோம், நிறைய விளையாட்டுகள் விளையாடினோம் என்றாள். பப்லுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. குட்டி சாக்லேட்டின் பேப்பரை பிரித்து கடித்து தின்ன ஆரம்பித்தாள். பப்லு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டிருந்தான். அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டும் இருந்தாள். காக்கை ரொட்டியை வாயில் வைத்து கொண்டிருந்தது, எனவே வாயை திறந்தவுடன் ரொட்டி கீழே விழுந்தது. குட்டி சாக்லேட்டை கையில் வைத்திருந்தாள். அவள்

0: வாயால் பேசிக் கொண்டிருந்தாள். பப்ளு யோசித்துக் கொண்டிருந்தான், என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்கச் செய்வது? கையில் இருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி விடலாம் என்றால் சண்டை வந்து விடுமோ என்று பயமாக இருந்தது. ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடிவிழுமோ என்று பயம். உனக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்குமா என்றான். ஆமாம், வா, என் பிறந்தநாள் பரிசுகளை உனக்கு காட்டுகிறேன் என்று அவனை அழைத்துச் சென்றாள். அதிதி சுரானா, இனி மேலும் படி.
1: துஜே ஜனம்தின் பர் இத்னே உபார் மில்தே ஹே.
0: உனக்கு பிறந்தநாளில் இவ்வளவு அன்பளிப்பு பொருள்கள் கிடைக்குமா?
1: பப்ளு கோ குட்டி சே ஈர்ஷ்யா ஹோனே லகி.
0: பப்ளு குட்டியின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தான். ஈர்ஷ்யா, பொறாமை.
1: ஹா, சல் துஜே ஜனம்தின் கே அப்னே உபார் திகாவும்.
0: ஆமாம், வா, என் பிறந்தநாள் அன்பளிப்புகளை உனக்கு காட்டுகிறேன்.
1: குட்டி நே உசே நிமந்திரன் தியா ஔர் அப்னே கம்ரே மே லே கை.
0: குட்டி அவனை வரவேற்று தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். நிமந்திரன், வரவேற்றல்.
1: பப்ளு உஸ்கே கம்ரே மே சஜ்ஜி ஹுயி விபின்ன வஸ்துவோ கோ தேக்னே லகா.
0: பப்ளு அவள் அறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்வேறு பொருட்களை பார்க்க ஆரம்பித்தான். சஜ்ஜி ஹுயி, அலங்கரிக்கப்பட்டிருந்த.
1: காச் கே கவர் மே ரகா தாஜ்மஹல்,
0: கண்ணாடி கவரில் வைக்கப்பட்டிருந்த தாஜ்மஹல், காஞ்ச் கண்ணாடி.
1: போம்பு பஜாதா ஹுவா பந்தர்,
0: பீப்பி ஊதும் குரங்கு.
1: நாச்தி ஹுய் குடியா,
0: நடனமாடும் பொம்மை.
1: மதாரி,
0: கூத்தாடி.
1: கதன் ஹிலா ஹிலாக்கர் சக்கர் கானே வாலா பாலு,
0: கழுத்தை அசைத்து அசைத்து வட்டமிடும் கரடி.
1: சஃபேத் கபூத்தரோ கா ஜோடா,
0: வெள்ளை ஜோடி புறா.
1: ஔர் பி ந ஜானே கித்னே சீசே,
0: மற்றும் எவ்வளவு பொருட்கள் என்றே தெரியவில்லை.
1: பப்ளு கோ அப்னா ஜனம்தின் யாத் ஆயா.
0: பப்ளு தன் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தான்.
1: மேரே ஜனம்தின் பர் தோ இத்னே உபார் கபி நஹி ஆதே,
0: என் பிறந்த நாளில் எனக்கு இவ்வளவு அன்பளிப்புகள் ஒருபொழுதும் கிடைத்ததில்லை.
1: பஸ் பாப்பா மம்மி சுபே நயே கப்டே பனாக்கர் மந்திர் லே ஜாதே ஹே,
0: காலையில் அம்மாவும் அப்பாவும் எனக்கு புது துணி உடுத்தி கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள். பகனாக்கர், அணிய வைத்து, மந்திர், கோவில்.
1: ஷாம் கோ மேரே பசந்த் கி கோய் மிட்டாய் ஆ ஜாதி ஹே,
0: மாலையில் எனக்கு விருப்பமான சில இனிப்புகள் வரும். பசந்த், பிடித்த, மிட்டாய், இனிப்புகள்.
1: அசல் மே பப்ளு கா ஜனம்தின் கபி மனாயா ஹி நஹி கயா,
0: உண்மையில் பப்ளுவின் பிறந்தநாள் எப்பொழுதும் கொண்டாடப்படுவதே இல்லை.
1: இஸ்லியே இத்னே உபாரானே கா கோய் பிரஷ்ன பி நஹி உத்தா தா,
0: அதனால் இத்தனை அன்பளிப்புகள் பெறுவது என்பது கேள்விக்குறியாக இருந்தது.
1: உஸ்கே ஔர் குட்டி கே மம்மி பாப்பா மே ஃபர்க் பி தோ தா,
0: அவனுடைய பெற்றோருக்கும் குட்டியின் பெற்றோருக்கும் வித்தியாசம் இருந்தது. ஃபர்க், வித்தியாசம்.
1: வஹ எக் சர்க்காரி கர்மச்சாரி கா பேட்டா தா,
0: அவன் ஒரு அரசு ஊழியரின் மகன். சர்க்காரி கர்மச்சாரி, அரசு ஊழியர்.
1: ஔர் குட்டி பஹத் படே பிஸ்னஸ் மேன் கி பேட்டி,
0: குட்டி ஒரு பெரிய தொழிலதிபரின் மகள். பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர்.
1: யஹ ஜரூர் தா கி வஹ ஔர் உஸ்கி சோட்டி பஹன் ஹர் ரவிவார் கோ அப்னே மம்மி பாப்பா கே சாத் கூம்னே ஜாதே தே,
0: கண்டிப்பாக அவனும் அவன் தங்கையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மா அப்பாவுடன் வெளியே சுற்றச் செல்வார்கள். ஹர் ரவிவார், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. கேசாத், உடன். கூம்னா, சுற்றுதல்.
1: கவி செடியா கர்,
0: சில நேரம் மிருக காட்சி சாலை.
1: கவி போட்டிங் கர்னே,
0: சில நேரம் படகு சவாரி.
1: கவி கட்புத்லி கா நாச் தேக்னே,
0: சில நேரம் பொம்மலாட்டம் பார்க்க.
1: தோ கவி சர்க்கஸ் தேக்னே,
0: சில நேரம் சர்க்கஸ் பார்க்க என்று.
1: குட்டி கே பிதா வியாபாரி தே,
0: குட்டியின் தந்தை ஒரு தொழிலதிபர்.
1: இஸ்லியே உன்னே கபி இத்னா சமய நஹி மில்தா தா கி வோ பச்சோ கோ குமாயே,
0: அதனால் அவருக்கு தன் குழந்தைகளை சுற்றி பார்க்க அழைத்து செல்ல போதுமான நேரம் கிடைப்பது இல்லை.
1: குட்டி பப்ளு சே யஹ சப் கிஸ்ஸே சுன் சுன்கர் உதாஸ் ஹோ ஜாதி தி,
0: குட்டி பப்ளுவின் இந்த கதையெல்லாம் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். உதாஸ், வருத்தம்.
1: பப்ளு நே சோச்சா முஜே உபஹார் பலே ஹி இத்னே நாம் மில்தே ஹோ லேகின் மே குட்டி சே ஜியாதா பாக்யஷாலி ஹூ.
0: பப்ளு யோசித்தான், எனக்கு இவ்வளவு பரிசுகள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் குட்டியை விட அதிர்ஷ்டமானவன், பாக்யஷாலி, அதிர்ஷ்டக்காரன்.
1: கம் சே கம் மேரே மம்மி பாப்பா கே பாஸ் மேரே லியே சமய தோ ஹே,
0: குறைந்த பட்சம் என் பெற்றோருக்கு எனக்காக நேரம் இருக்கிறது.
1: ஜப்கி குட்டி கோ தோ அப்னே பாப்பா கே சாத் பாத் கரே ஹி ஹஃப்தே ஹோ ஜாதே ஹே,
0: அதே சமயம் குட்டி தன் தந்தையுடன் பேசுவதற்கே வாரங்கள் ஆகும். ஹஃப்தே, வாரங்கள்.
1: ராத் கோ உஸ்கே பாப்பா தேர் சே ஆதே ஹே,
0: இரவில் அவளது தந்தை நேரம் கழித்து வருவார். தேர் சே, நேரம் கழித்து
1: ஜப் தக் வஹ் சோ ஜாதி ஹை
0: அதற்குள் அவள் தூங்கிவிடுவாள்.

0: और सुबह जब वह जल्दी उठकर स्कूल जाती है, तब तक उसके पापा सोए रहते हैं।
1: காலையில் அவள் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு செல்வாள். அதுவரை அவளது அப்பா தூங்கிக் கொண்டிருப்பார். சுபக் காலை, ஜல்தி உட்னா சீக்கிரம் எழுந்திருத்தல், சோனா தூங்குதல்.
0: यह उसने गुड्डी के मुंह से ही सुना था।
1: இதை அவன் குட்டியின் வாயாலேயே கேட்டிருந்தான்.
0: பப்லு அப் தக் சாக்லேட் கி பாத் பில்குல் பூல் சுகா தா.
1: பப்லு இப்பொழுது சாக்லேட் பற்றிய எண்ணத்தை முற்றிலும் மறந்திருந்தான்.
0: கபூத்தரோ கே சஃபேத் ஜோடே வாலே கிலோனே கி தரஃப் தேக்தே ஹுவே உஸ்னே பூச்சா.
1: வெள்ளை ஜோடி புறாக்களின் பொம்மையை பார்த்து கொண்டே அவன் கேட்டான்,
0: தூனே கபி அஸ்லி மே சஃபேத் கபூத்தர் தேக்கே ஹே?
1: நீ எப்பொழுதாவது உண்மையான வெள்ளை புறாக்களை பார்த்திருக்கிறாயா?
0: நஹி.
1: இல்லை.
0: தூனே?
1: நீ பார்த்திருக்கிறாயா?
0: ஹா, யஹாம் சிடியா கர் மே ஹே, ஹம் மம்மி பாப்பா கே சாத் கயே தே.
1: ஆ, பார்த்திருக்கிறேன். இங்கு மிருக காட்சி சாலையில் இருக்கிறது. அம்மா அப்பாவுடன் நாங்கள் சென்றிருந்தோம். சிடியாகர், மிருக காட்சி சாலை.
0: அச்சா, ஆர் கியா கியா ஹோதா ஹே சிடியாகர் மே?
1: சரி, வேறு என்னென்ன இருக்கும் மிருக காட்சி சாலையில்?
0: கேசா ஹோதா ஹே சிடியாகர்?
1: மிருக காட்சி சாலை எப்படி இருக்கும்?
0: குட்டி கி ஆங்கே உத்சுக்தா சே சோடி ஹோ கயி.
1: குட்டியின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன.
0: வே உஸ்ஸே சிடியாகர், சர்க்கஸ் ஔர் கட்புத்லி கே நாச் கே பாரே மே பஹுத் தேர் தக் பாதே கர்தி ரஹி.
1: அவள் அவனிடம் மிருக காட்சி சாலை, சர்க்கஸ், பொம்மலாட்டம் என நீண்ட நேரம் பேசினாள்.
0: பப்லு உசே அப்னே கூம்னே கி கிஸ்ஸே சுனாதா ரஹா.
1: பப்லு அவளுக்கு தனது பயணக் கதைகளை சொல்லிக் கொண்டு இருந்தான்.
0: அப் தக் குட்டி பி சாக்லேட் கானா பூல் கயி தி.
1: தற்பொழுது குட்டியும் சாக்லேட் சாப்பிடுவதை மறந்துவிட்டாள்.
0: ஔர் உஸ்னே சாக்லேட் பகல் வாலி மேஸ் பர் ரக் தி தி.
1: அவள் சாக்லேட்டை பக்கத்தில் இருந்த மேசையின் மேல் வைத்திருந்தாள். பூல்னா மரத்தல், பகல் வாலி பக்கத்தில் உள்ள, மேஜ் மேசை.
0: ஏகாஏக் பப்லு கி திருஷ்டி சாக்லேட் பர் படி.
1: திடீர் என்று பப்லுவின் பார்வை சாக்லேட் மேல் விழுந்தன. ஏகாஏக் திடீர் என்று, திருஷ்டி பார்வை.
0: ஏக் பார் உஸ்னே சோச்சா கி உட்டாகர் கா ஜாய்.
1: ஒரு முறை அதை எடுத்து சாப்பிட நினைத்தான்.
0: ஔர் ஃபிர் குட்டி சே போலா, அச்சா குட்டி அப் மே ஜாவு.
1: பின்னர் குட்டியிடம், சரி குட்டி, இப்பொழுது நான் கிளம்பட்டுமா என்றான்.
0: குட்டி கா மன் உஸ்கே கிஸ்ஸோ மே லகா ஹுவா தா.
1: குட்டியின் மனம் அவன் கதைகளில் மூழ்கியது.
0: உஸ்னே ஔர் ருக்னே கே லியே கஹா.
1: அவன் அவளை இன்னும் சிறிது நேரம் இருக்குமாறு கூறினாள்.
0: நஹி, அப் மேரே பாப்பா ஆனே வாலே ஹே கேக்கர் பப்லு உட் கயா.
1: இல்லை, இப்போது அப்பா வந்து விடுவார் என்றபடி எழுந்தான் பப்லு.
0: குட்டிக்கு அப்னே பாப்பா கா தியான் ஆயா.
1: குட்டிக்கு தன் அப்பாவின் நினைவு வந்தது.
0: வத்து ராத் 10 பஜே சே பஹலே ஆனே சே ரஹே.
1: அவரோ இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவார்.
0: ஔர் தப் தக் தோ முஜே பஹுத் கேரி நீந்த் ஆ ஜாதி ஹே.
1: அதற்குள் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். கஹரி நீந்த், ஆழ்ந்த உறக்கம்.
0: குட்டி நே அப்னி சாக்லேட் டேபிள் சே உட்டாய் ஔர் ஆதி தோட்கர் உசே தேதே ஹுவே போலி.
1: குட்டி சாக்லேட்டை டேபிளில் இருந்து எடுத்து ஆதியாக உடைத்து அவனிடம் கொடுத்து கொண்டே கூறினாள்.
0: அச்சா கல் ஆயேகா, சைக்கிள் சலாயங்கே.
1: சரி, நாளைக்கு வருகிறாயா, சைக்கிள் ஓட்டலாமா என்றாள்.
0: ஹா ஆவுங்கா.
1: சரி, வருகிறேன்.
0: லேக்கின் சாக்லேட் தோ மே அப் தபி லூங்கா ஜப் பஹலே துஜே லெமன் ஜூஸ் தூங்கா.
1: ஆனால் முதலில் உனக்கு லெமன் ஜூஸ் கொடுத்த பிறகுதான் சாக்லேட் எடுத்துக்கொள்வேன்.
0: பப்லு ஆனா கானி கர்த்தே ஹுவே போலா.
1: பப்லு தயக்கத்துடன் கூறினான்.
0: நஹி லேனா.
1: இல்லை, எடுத்துக்கொள்.
0: மே தோ மஜாக் கர் ரஹி தி.
1: நான் வேடிக்கைக்கு தான் சொன்னேன். மஜாக், வேடிக்கை.
0: குட்டி நே ஹஸ்தே ஹுவே சாக்லேட் உஸ்கே மூ மே ரக் தி.
1: குட்டி சிரித்து கொண்டே சாக்லேட்டை அவன் வாயில் வைத்தாள். ஹன்ஸ்னா சிரித்தல், முஹ் வாய், ரக்னா வைத்தல்.
0: பப்லு தோ மினிட் தக் கேட்பரி கி வஜஹ சே போல் நஹி சகா.
1: கேட்பரிஸ் காரணமாக பப்லுவால் 2 நிமிடம் பேச முடியவில்லை.
0: ஜோ சீஸ் வஹ சல் ஔர் ஹோஷியாரி சே உஸ்ஸே ஜபட்னே வாலா தா.
1: எந்த ஒரு பொருளை அவன் வஞ்சகத்தாலும் சாதுரியத்தாலும் அவளிடமிருந்து பிடுங்க நினைத்தானோ,
0: வஹ குட்டி கே பிரேம் பூர்வக் வியவஹார் சே உஸே அப்னே ஆப் ஹி உஸே மில் கயி தி.
1: அது குட்டியின் அன்பான நடத்தையால் தானாகவே அவனுக்கு கிடைத்தது. சல், வஞ்சகம், ஹோஷியார், சாதுரியம், ஜபட்னா, பிடுங்குதல், பிரேமபூர்ண விவகார், அன்பான நடத்தை.
0: ஃபிர் ஜாத்தே ஜாத்தே வஹ குட்டிக்கோ அகலே ரவிவார் சிடியாகர் சல்னே கா நிமந்திரன் தேதா கயா.
1: பிறகு கிளம்பும்போது அவன் குட்டியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிருக காட்சி சாலைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து சென்றான். அகலே ரவிவார், அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை. நிமந்திரன், அழைப்பு.

0: अब तक दोनों में जो नोक चोक होती रहती थी वह आपसी सुल्ला में बदल गई।
1: இதுவரை இருவருக்கும் இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் தற்பொழுது பரஸ்பர நல்லிணக்கமாக மாறிவிட்டது.
0: ஒரு தோனோ பஹத் பக்கே தோஸ்த் வன்கே,
1: இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.

0: தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31st. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:18. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில்

0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில். மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
1: நேரு நல்வுளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு.
0: நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்கிற பெரிய நிலையாமை தத்துவத்தை உடையது இந்த உலகம். குறள் எண் 336, அதிகாரம் நிலையாமை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 5:30, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ் கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: பனமரத்துல வப்பாலா ப்ளூ ஸ்டார் கே சபாலா பனமரத்துல வப்பாலா ப்ளூ ஸ்டார் கே சபாலா பட்ட போடு வாயா உம்மே வாடா பாயா தங்க விட்டு காய வச்ச தோலாட்டியும் தாயா தாயா
1: தாக்கா அரக்கோட்டோ தோட்டா.

கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மதிலை 1869 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 5:49 நிமிடத்தில் திரை கானங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800425011.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498 3453 50.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மற்றும் அதைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் 7:15, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பல்லபட்டி அமைச்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 1. அதனைத் தொடர்ந்து

வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறுமோ. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெருங்காயம் தயாரிப்பில் தொழில் செய்து வரும் ஜி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி. மற்றும் 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்றும் 8:30 வானொலி நாடக விழா. வானொலி நாடக விழாவில் மாயத்தூண்டில் நாடகம், எழுதியவர் ஜே நிவேதா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் டி ஜோசப் டிசோசா, ஆர் சாந்தி, எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கே ஞானவடிவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அழியாத கோலங்கள் நிகழ்ச்சியில் அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து இன்று ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்கலாம். 1979 வெளிவந்த புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பாலு மகேந்திரா இயக்கத்தில் பாடல் கேட்கலாம். அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்ல அழியாத கோலங்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம் நேயர்களே 6:16 நிமிடத்தில்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார்

0: அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். எஸ் ஜானகி குரலில், சலில் சௌத்ரி அவர்களின் இசையில், கங்கை அமரன் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சூரியன்.
1: வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது.

0: மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50 மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போது அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ இடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளையாட விளையாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளையாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய.

0: கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக சத்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸ்.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சேவை செய்திகளில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பினை கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருதுகளுடன் தலா 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான

சமூக நல்லிணக்கன ஊராட்சி விருது பெற விருப்பமுள்ள ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் https://cms.tn.gov.in/cms மற்றும் மைக்ரேட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் சோசியல் அவார்ட்ஸ் ஆப் 2026 and 2022 என்ற இணைப்பில் பதிவிறக்கம் செய்து அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு

0: பதிவிறக்கம் செய்து அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கும்கி திரைப்படத்திலிருந்து சொல்லிட்டாலே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பீமா திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை வளம் வந்த மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. தொடர்வது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கிக் கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கிக் கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில், 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து, பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழு வீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு கால்நடை

0: களை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் ஒரு மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014 முதல் 2025 வரை 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26 புதிய தனிநபர் கழிப்பறைகள், 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக கிபி 7 பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம்

செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தனியா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்னைக்கு பண்ணை செய்தியில, பருவமில்லா காலத்தில் காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை அறிவியல் கல்லூரி தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
3: மலை பகுதிகளில் பார்த்தோம்னா மே மாதம், இந்த மாதத்தில் நம்ம முட்டைக்கோசு, காலிஃபிளவர் முதலிய பயிர்களை பயிர் பண்ணி நம்ம கீழே வெப்பமான இடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். இதோட கேபேஜ் காலிஃபிளவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா குளிரான இடத்துல தான் அதோட உற்பத்தி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம லோயர் ஹில்ஸ்லலாம் வெப்பம் அதிகமாக இருக்கனால உற்பத்தி பண்ண முடியாது, அதனால நம்ம ஹில்ஸ்ல நம்ம கொடுக்கலாம்.
4: இப்போ நம்ம கீழே வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்றீங்க, இதுக்கு தகுந்த காய்கறி பயிர்கள் என்னென்ன உற்பத்தி?
3: இப்போ நம்ம கோடைக்கால பயிர்னு பார்த்தோம்னா வெண்டை, கொத்தவரங்கை இதெல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். வெள்ளை தாக்குதல்லாம் அதிகமாக இருக்கு, அசுவினி பூச்சி வெள்ளை இது ஃபுல்லாக அதிகமாக இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுன்னா நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் இது மாதிரியான இயற்கையான முறை இப்படி போகலாம், இல்லைன்னா இமிடா குளோபிரேட்டு கெமிக்கல் முறை. இமிடா குளோபிரேட் வந்து நம்மளுக்கு 10 ml/10 liter நம்ம பண்ணலாம். வேப்பங்கொட்டை கரைசல், மீனோ அமிலம், பஞ்சகாவியா இதெல்லாம் நம்ம 3% யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பஞ்சகாவியா இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 3 ml நம்ம 1 liter தண்ணிக்கு கலந்து தெளிச்சோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பல பயிர்களில் ஆஃப் சீசன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆண்டு முழுவதும் அங்கே விளையக்கூடிய மாங்காயானது நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மாம்பழத்தில் நம்மளுக்கு அது ஆண்டு முழுவதும் கிடைக்கும். செங்கவருக்கை அது வந்து அங்கே முக்கியமான ஒரு மாமரத்தோட ஒரு ரகமாக இருக்குது. அது ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். நம்மளுக்கு விளைச்சல் வந்து ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அங்கே போனாவே
4: பொதுவாக அந்த ஜனவரி டு ஏப்ரல் அது அந்த மாமரத்தில்

0: மரத்துல நம்மளுக்கு மாம்பழம் வந்து கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு டிசம்பர் ஜூன் ஜூலை அந்த மாதத்திலயே நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம நார்மலா இருக்க நம்ம இந்த பகுதியில் ருமானி காலப்பாடு இந்த ரகங்கள்லாம் நம்மளுக்கு இரண்டு பருவத்துல காய்க்குது. மே மாசத்திலயும் நம்மளுக்கு கிடைக்கும், அதே இது டிசம்பர் மாசத்திலயும் நம்மளுக்கு.
1: இது தவிர வேற மங்கனப்பள்ளி அந்த மல்கோவா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அந்த பழப்பயிர்கள்லாம் எந்த அடிப்படையில் உற்பத்தி பண்றாங்க?
0: அது நம்மளுக்கு ஏப்ரல் மே மந்த்ல அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறது.
1: ஏப்ரல் மே மாதம்.
0: ஆமா, இதுல நம்மளுக்கு பழங்கால முறைப்படி பார்த்தோம்னா புகை மூட்டுதல் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்காங்க. இந்த ரகங்கள்லாம்
1: இந்த ரகங்கள்ல வந்து நல்ல விளைச்சலுக்கு அப்புறம் தான் அதை நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களா?
0: இந்த புகை மூட்டுறதுனால நம்மளுக்கு எத்திலின் அது ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவோம், தாவரத்துல நேச்சுரலா இருக்கிறது, இயற்கையாகவே சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுல எத்திலின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பிளவரிங் அதாவது மாப்பூப்பதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. புகை மூட்டுதல் மூலமா அதுல இருக்க கார்பன் டை ஆக்சைட் எத்திலின் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் அதுல, அது வந்து நம்மளுக்கு பிளவரிங் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி
1: விடுது,
0: இயற்கையான அதிகமா உற்பத்தி பண்ணுது. இயற்கையாகவே இது பூச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. இது
1: பழப்பயிர்கள் பயிர் செய்யலாம்.
0: வேற பாத்தீங்கன்னா இப்ப கொய்யாப்பழம் மாதுளை. கொய்யாப்பழமானது புரத சத்து மிகுந்த ஒரு பழப்பயிராக இருக்கிறது.
1: ஆண்டு முழுவதும்
0: ஆண்டு முழுவதும் அதாவது நம்மளுக்கு இப்ப மார்க்கெட்டோட அந்த டிமாண்டை பொறுத்து, மார்க்கெட்டோட தேவையை பொறுத்து, சந்தைக்கு தேவையப்படும் அந்த நேரத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்னதாக நாம் வேர்க்கவாத்து பண்ணலாம். வேர்க்கவாத்து எப்படி பண்ணலாம், அதாவது பஹார் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பஹார் முறை. இந்த பஹார் முறையில மூணு பருவங்கள் இருக்கிறது, மிர்க் பஹார், ஹஸ்டா பஹார், ஆம்பி பஹார். இந்த மூணு பஹார் வந்து ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு சீசனை பொறுத்து. இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்டா பஹார் தான் நம்மளுக்கு சிறந்த பழங்களை குறிக்கிறது, குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு தேவையான அந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம் இந்த கவாத்து முறையை. இந்த கவாத்து முறை எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா, பயிர் வந்து பூக்குறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி நீர் பாய்ச்சறத நம்ம தடுத்து நிறுத்தலாம்.
1: பொதுவாகவே கொய்யாவுக்கு நிறைய நீர் தேவைப்படுமா?
0: பஹார் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது நம்ம இந்த இது ஃபாலோ பண்ணனா பூக்கும். மரங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறதா இந்த ட்ரீட்மெண்டா வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓய்வு கொடுக்கறோம், தண்ணியை நிப்பாட்டி மரத்துக்கு ஓய்வு கொடுத்துறோம். அது எப்படி ஓய்வு எடுக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதோட இலைகள்லாம் நம்மளுக்கு பழுப்பு நிறத்துல மாறிடும். அந்த பழுப்பு நிறத்துல மாறுதுன்னா அந்த டயத்துல நம்ம லைட்டான அதாவது லேசான ஒரு நீர் பாசனம், லைட் இரிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கணும்.
2: பருவமில்லா காலத்தில் காய்கறி பழங்கள் உற்பத்தி குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை அறிவியல் கல்லூரி தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டும் கேட்டது பண்ணை செய்தி.
3: நேரம் இரவு 7:30. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமட்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
1: விவசாயத்தில் வந்து நிறைய இருக்கிற பட்சத்தில் நெல் வாழை கரும்பு இன்னும் காய்கறி பயிர்கள் நிறைய பயிர்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த பட்டுப்புழு வளர்ப்பை தேர்வு பண்ணீங்க?
2: நெல் காய்கறி எல்லாமே அப்பா அம்மா கூட இருந்து நான்

0: பயணிச்சிருக்கிறேன். நான் தனியாக வந்துட்டு அந்த காய்கறி சாகுபடி பண்ணும்பொழுது நிறைய உரம், மருந்துகள், தண்ணி தேவைகள், ஆள் பற்றாக்குறை, 4 மாதங்கள் ஆயிருது. ஒரு நெல்லோ ஒரு காய்கறி எடுக்கிறதுக்கு, ஒரு மக்காச்சோளம் அறுவடையாகிறதுக்கு நடவு செஞ்சு அறுவடையாக செய்யும் 4 மாதங்கள் ஆகிறது. அப்போ காய்கறியோ நெல்லோ தானியங்களோ நம்ம அறுவடை செஞ்சு விலை மார்க்கெட்டுக்கு போகும்போது விலை கிடைப்பதில்லை. அப்போ விவசாயம் மறுபடியும் நம்ம அதில் கடனாகி தொய்வாகிற சூழ்நிலையிலே தான் இருந்துச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும். நான் இது எல்லாம் நான் வந்து பிஏ டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஆகையால் வந்து எல்லா நண்பர்கள் மற்றபடி என்ன நம்ம மாற்று விவசாயம் பண்ணலாம் இப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் தேடல் முறையை பார்த்தேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் மாதம் நமக்கு எதாவது வருமானம் வேணும் அப்படின்ற பார்த்தேன். பெரிய பழக்க வழக்கங்களில் பொது இடங்களில் கேள்விப்பட்ட அளவுக்கு தேனி மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சி இயக்குனர், துணை இயக்குனர் அலுவலகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நான் சென்று அதுக்கான அதிகாரிகள் இருந்தாங்க, அவங்களை அணுகுனேன். அந்த அதிகாரி மூலமாக அந்த பகுதிக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்காங்க, அவங்கள வந்து நம்ம தோட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. பார்த்துட்டு இதுக்கு முதல் என்ன விவசாயம் செஞ்சீங்க இதே கேள்வி அவங்களும் கேட்டாங்க. இதுல என்ன ஆர்வம்னு கேட்டாங்க. எனக்கு இதுல வந்து தண்ணி பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, 4 மாதங்கள் ஆயிருது, எனக்கு ரொம்ப கஷ்டத்து சூழ்நிலையே தான் போகுது அப்படின்னு நான் சொன்னேன். எடுத்து நான் மறுபடியும் அதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பத்தே வந்துட்டு என்னுடைய தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணாங்க, மண் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. இந்த மல்பெரி வளர்க்கணும்னு நான் ஆர்வமாக சொன்னதுனால இதில் இவ்வளவுலாம் இருக்கும், இவ்வளோ நாள் கழிச்சுட்டு ஒயில்டெல்லாம் வரும்னு சொன்னாங்க. அப்போ பொழுது வந்துட்டு அந்த மண் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த நடவு முறைகள், நாற்றுகள் எல்லாமே அவங்க இந்த ஸ்கீம் அடிப்படையில் என்னை பயனாளியை தேர்வு பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மல்பெரி என்ன ரகம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. இங்கே வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மல்பெரி செடி நாற்று வேணும்னு கேட்குறப்ப MR2 சொல்லி கொடுத்தாங்க. அந்த ரகத்தை வந்து எனக்கு வெளியிலேருந்து நாற்று கொண்டு வந்து கொடுத்து அது வந்து அரசு மானியத்தில் 1 ஏக்கருக்கு மத்திய அரசு திட்டத்திலையும் மாநில அரசு திட்டம் இருக்குது. எனக்கு மாநில அரசு திட்டத்தில் வந்து 1 ஏக்கருக்கு 10,500 ரூபா நடவு மானியம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் அது தோட்டத்தெல்லாம் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அது எல்லா விவசாயம் மாதிரி இது கிடையாது. மல்பெரி என்பது எல்லாமே ஒரு கணக்காகவே இருக்கும், எதெடுத்தாலுமே கணக்கு தான். அப்போ வந்து எனக்கு அந்த அதிகாரிகள் சொன்னது வந்துட்டு உழவு நல்லா பண்ணிட்டு அதை வந்து எப்படி 5:3:2 முறையில் பாத்தி கட்டணும். அந்த 5 அடி அகலம் ஃபர்ஸ்ட்.
1: இதுக்கு வந்து தண்ணி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மல்பெரி வளர்க்குறதுல உங்களுக்கு எதுவும் வரலைங்களா?
0: இதில் வந்து நமக்கு எப்படின்னா வந்துட்டு 21 நாளையில நம்ம அறுவடை செஞ்சிடலாம்
1: மல்பெரி செடியை.
0: மல்பெரி செடியை
1: 2 ஏக்கருக்கு வந்து பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து இந்த மல்பெரி செடி கொடுக்குறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, அவங்க தான் அரசு தான், எல்லாமே அரசு தான். இதுல என்ன ஒண்ணுன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு கரெக்டானது. இப்ப மல்பெரி என்பது மாத வருமானம் எனக்கு. என்னுடைய தோட்டத்தை வந்து 2 ஏக்கர் நடவு செஞ்சிருக்கிறேன். 2 ஏக்கரை எனக்கு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இந்த 2 ஏக்கரை எப்படி நம்ம மாசம் மாசம் எடுக்கிறதுன்னு அப்ப எனக்கு அப்போ ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்டாங்க. 1 ஏக்கர் இந்த மாதம் அறுவடை போயிட்டே இருக்கும். இந்த மாதம் இந்த அறுவடை முடிஞ்சுன்னு அடுத்து இதை புழு கொடுத்துருவாங்க. நம்ம வளர்த்து நம்ம அதை வந்து
1: இப்ப நீங்க புழு வளர்க்குறதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றீங்களா, வேலையாட்கள் பார்த்தா இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க வேலையாட்களுக்கு?
0: இது வந்து நம்மளே செஞ்சுக்கலாம்,
1: நீங்களே பண்ணிருங்க. அதாவது நீங்களே அழுத்துட்டு வந்து நீங்களே போட்டுறீங்களா?
0: நம்மளே செஞ்சுக்கலாம், கணவன் மனைவி 2 பேரும் போதும். இல்ல மனைவி வெளி வேலைக்கு போயிட்டாங்க, நம்மளே கூட அரசு வேலையில இருந்தாங்கன்னா நம்ம வந்து கூட ஒரு துணையை வச்சுக்கலாம். நானே வந்து ஒரு இதுல வந்து ஒரு 6 நாட்கள் நானே பண்ணிக்கலாம். இது மொத்தம் 21 நாள் தான் இது விவசாயிக்கு வேலையே வந்துட்டு. இதுல வந்து 12 நாள் எற சாப்பிடும், ஒரு 3 நாள் தோல் உறுப்புன்னு சொல்லிடுவோம், அது நடக்கும். அதுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. ஒரு 5 நாள் 6 நாள் கூடு கட்டு கக்கும், இதுதான். அந்த லாஸ்ட் 6 நாள் மட்டும்தான் கெவியா ஃபீடிங் எடுக்கும். அதுக்கு மட்டும் ஒரு துணையா ஒரு ஆள் வச்சுக்கலாம், நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பமே பாத்துக்கலாம். அப்படின் போது வந்துட்டு 21 நாள்ல நம்ம இதை மார்க்கெட்டிங் அனுப்பிச்சிடலாம். அரசே கொடுத்து அரசே கொள்முதல் செய்து இது மார்க்கெட்டிங், இது அரசே எடுத்துக்கிறது. அப்ப அவங்க நமக்கு 21 நாள் நம்ம கேஷ் வந்துட்டு நமக்கு ஒரு 1 or 2 days நம்ம அக்கௌண்ட்ல கொடுத்துடுறாங்க. அப்ப எனக்கு இது ஒரு வருமானம் ஆயிருது. இப்ப ஆள் பற்றாக்குறை இதுல குறைஞ்சிருது, தண்ணியினுடைய அளவும் குறைஞ்சிருது. இது 15 வருஷம் கிராப்பு. இது களை எடுக்கிறது நம்மளே.
1: இந்த மல்பெரி செடியை நீங்க ஒரு முறை தான் நடுவீங்களா?
0: ஒரு முறை தான். 15 வருஷம் நம்ம நல்லா அதை வந்து உழவு அடிச்சு அதுக்கு கவர்மெண்டே வந்து பட்டு வளர்ச்சி துறையில இருந்து பவர் வீடுன்னு ஒண்ணு கொடுத்துறாங்க, பிரஷ் கட்டுன்னு புஷ் கட்டு கொடுத்துறாங்க, உழவு ஓட்டிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம், எல்லாமே நம்மளே இயக்கிக்கலாம், ஆளே தேவையில்லை. அந்த மாதிரி இது போய்கிட்டு.
1: இப்ப நீங்க மல்பெரி செடி வச்சிருக்க இடத்துக்கும் நீங்க பட்டு ஆட்டுப்புழு வளர்க்குறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வச்சுருக்கீங்களா, இல்லை அது உள்ள இதுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க?
0: இதனுடைய நோக்கமே கண்ட்ரோல் தகுதியை வந்துட்டு மல்பெரி தோட்டத்துக்குள்ளதை மனைக்கூட இருக்கணும்.

0: பட்டு வளர்ப்பு மனை கூட அந்த தோட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். இது வெளியில எங்கேயும் வைக்க கூடாது. இது வந்து இந்த மல்பெரி இலைய வந்து எடுத்து தலையை வந்து எடுத்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம அந்த மனை கூடத்துக்குள்ள கொண்டு போயிடணும்.
1: ஏன் அப்படி?
0: ஏன்னா அந்த பட்டுப்புழு வந்து அந்த மல்பெரி இலையத்தையும் சாப்பிடும், வேற எதுவும் சாப்பிடாது. மல்பெரி இலையில வந்து நீர்ச்சத்து தான் அதிகம். வெளியில வச்சோம்னா அதுல வந்து வெயிலின் தாக்கத்திலையும் நீர்ச்சத்து குறைவு ஏற்படும். காத்தடிச்சாலும் அந்த இலை வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க தேவையான அந்த புழுவுக்கு உணவு வந்து கிடைக்காது. அப்புறம் ரெண்டாவது ஈக்கள் அதுல வந்து தாக்கக்கூடியது இருக்கு. அதுல அட்டாச்சி,
2: அதாவது மல்பெரி செடியை தாக்கக்கூடிய பூச்சிகள்,
0: அந்த புழுவை தாக்கக்கூடியது,
2: புழுவை தாக்கக்கூடிய பூச்சிகள்.
0: ஆமா, அந்த ஈன்னு சொல்றோம்ல, நம்ம ஈ மாட்டுல இருக்கிற ஈ வந்து அதுல ஒட்டிக்கிறோம்,
2: அதாவது இலையில ஒட்டிக்கிறோம்.
0: ஒட்டி இதை கொண்டு போய் நம்ம உள்ள கொண்டு போது அங்க போய் புழுவை தாக்கும். காலப்போக்கில் என்ன செய்யும், அந்த புழு கூடு கட்டுற ஸ்டேஜில் இறந்து போயிடும். நமக்கு அப்போ ஈல்டு கம்மியாயிரும், தரமில்லாத கூடா போயிடும். அதனால வந்து தலையை வந்து எடுத்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே உள்ள கொண்டு போயிடும்.
2: அதாவது நீங்கள் அந்த மல்பெரி செடியை அதை அறுத்துட்டு அந்த உணவு கொடுக்க போகிற அந்த டைம் வந்து கம்மியாகவே இருக்கணும். அது கொண்டு போய் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி
0: சீக்கிரமாக கொடுக்கணும்.
2: மல்பெரி செடி வளர்க்குறதுக்கு அரசாங்கமே உங்களுக்கு மானியம் எதுவும் கொடுத்தாங்களா?
0: அரசாங்கம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோட்டம் பராமரிக்கிறதுக்கு, தோட்டத்தில் நடவு செய்யறதுக்கு நடவு மானியம் 10,500 கொடுத்துட்றாங்க. இது வளர்த்து 6 மாசம் கழிச்சு தான் ஈல்டே வரும். அந்த 6 மாசத்துல வந்து மனை கூடம் கட்டணும். அதுக்கு அந்த மனை கூடம் வந்து அவங்க சொல்ற மாதிரிதான் செய்யணும் அரசு.
2: ஆனா இதுக்கு உங்களுக்கு எதுவும் பயிற்சி எதுவும் எடுத்தீங்களா?
0: பயிற்சி வந்து இதுக்கு வந்து ஒசூர்ல வந்து பட்டு வளர்ச்சி துறையில இருந்து பயிற்சி இருக்கு, 7 நாள் இருக்கு.
2: நீங்க ஒசூர் போனீங்களா? இங்க
0: ஒசூர் போயிருக்கிறேன். அனுபவமான விவசாயிகிட்ட கத்துக்கிட்டேன்.
2: எத்தனை நாள் பயிற்சி கொடுத்தாங்க?
0: 7 நாள் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி கத்துக்கலாம். உள்ள போக முடியாதவங்க வந்து நம்ம முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
2: இது வந்து அரசாங்கமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க.
0: ஆமா, இந்த மனை கூடம் கட்டுவதற்கு மாநில அரசு வந்து 2,60,000 ரூபாய் கொடுக்குது. மாநில அரசு, மத்திய அரசு வந்து 3,60,000 வரைக்கும் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 3,60,000 ரூபாய் இப்ப மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு 2,60,000 ரூபாய் கொடுக்குது. இது கூட நம்ம ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம உழைப்பு இருந்துச்சுன்னா மிச்சப்படுத்திக்கலாம். நமக்கு எந்த வசதிக்கு அந்த மனை கூடம் கட்டணுமோ கட்டிக்கலாம். ஆனா வடிவம் வந்து கிளை மேலதான் இருக்கணும், அவங்க சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட்டிக்கலாம் மனை கூடம்.

0: இப்போ பட்டு புழு வளர்க்குறதுக்கு வந்து பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து உங்களுக்கு புழு கொடுத்துட்றாங்களா, இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது கொள்முதல் பண்ணுறீங்களா?
1: இது வந்து இளம்புழு வளர்ப்புண்டு மொதல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா முட்டையவே விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க, நம்மளே பொறிக்க வச்சு அதை குஞ்சாக்கி அதை வளர்த்து கூடாக்கி கொண்டு போய் கொடுப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கால சூழ்நிலை மாற்றத்தினால வெயில் மழை ரொம்ப கைஜினிக்கு அதை பாதுகாப்பு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஹைப்ரேட்டுன்னு வெரைட்டி
0: வந்து இப்போ பட்டுப்புழுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி சுத்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து இவ்வளோ வெயில் இருக்கணும், அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை இவ்வளோ இருக்கணும்லாம் ஒரு அளவு வச்சிருக்கு.
1: அந்த வெப்பநிலை வந்து மனைக்கூடத்துக்குள்ள வந்து ஈரப்பதம் வந்து 85% இருக்கணும். ஈரப்பதம் குறைஞ்சாலோ அதிகமாக கூடுனாலோ நோய் தாக்குதல் ஆளாகும்.
0: அதாவது பட்டுப்புழுக்கும் வந்து நோய் தாக்குதல்,
1: பட்டுப்புழுக்கு தேவை. அப்புறம் பனிக்காலத்தில் அந்த ஈரப்பதம் வந்து 85 டிகிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு ஹீட்டு கொடுக்கணும். ஒன்று
0: இப்போ கூடார அமைப்பு எப்படி வச்சுருக்கீங்க?
1: கூடார அமைப்பு வந்து 50 அடி நீளம், 20 அடி அகலம், உயரம் வந்து 12-15 அடி இருக்கணும். இதுக்கு அது நம்ம வசதியை பொறுத்து போட்டுக்கலாம். இந்த ஷெட்டை சுற்றி நிழல் தரக்கூடிய மரங்களை நட்டுக்கிறணும்.
0: ஷெட்டை சுற்றி அதாவது அந்த அமைப்பு கூடாரத்தை சுற்றி
1: அது வந்து நிழல் தரணும். நம்ம எந்த நேரமும் அது நிழலை இருந்துக்கிட்டே இருக்கணும், கூலிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். வெயில் வந்து 25 டிகிரியிலிருந்து 31 டிகிரி தான் அங்கே அவ்வளோதே இருக்கணும். அதுக்கு மேலே ஹீட் இருந்துச்சுன்னா நோய் தாக்குதலுக்கு ஆளாகும், வளர்க்க முடியாது.
0: இப்போ அந்த பட்டுப்புழு வளர்ப்பதற்கு வந்து இந்த ஒரு தட்டு கூட மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான அதாவது அமைப்பு?
1: அது பழைய முறைகள், சந்திரிக்கா தட்டுன்னு சொல்லுவாங்க. அது பழைய முறைகள். 92-93 எங்க அப்பா வச்சிருக்காங்க, நான் குட்டி பையன் கூட நானு இதே மாதிரி.
0: அப்ப நீங்க ரொம்ப வருஷமா அந்த பட்டுப்புழு வளர்த்து?
1: எங்க அப்பா, எங்க மாமா, அக்காவை கட்டினவங்க எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்ப எல்லாம் ரேட்டு கம்மி, உழைப்பு கூட, டெக்னாலஜி அப்ப கம்மி. இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அன்னைக்கு 1 கிலோ வந்து 150 ரூபா அதிகபட்சம், ஆனா உழைப்பு கூட. அன்னைக்கு மழை பெஞ்சா அந்த தலையை வந்து எடுத்துட்டு வரக்கூடாது, தொடச்சு வைக்கணும். ஒரு ஒரு லீஃபா ஆஞ்சு கொண்டு இலையா ஆஞ்சு கொண்டு வந்து வைக்கணும். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. புழு இளம்புழு வந்துருச்சா, அதை வந்து நுனி இலை, இளம்புழுக்கு நுனி இலை ஒரு 6 ஸ்டேஜுக்கு ஒரு 6 இற, ஒரு நாளைக்கு 2 ஃபீடிங், 3 நாளைக்கு அது கொடுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் வரும்ல, அப்போ வந்து நம்ம அடியோட கட் பண்ணி வச்சிடலாம், அந்த மாதிரி வச்சிடலாம்.
0: சரி, இப்போ பட்டு புழு வந்து நீங்கள் வந்து வாங்குற இடத்துல வந்து இப்போ புழுவை வாங்குறேன்னு சொன்னீங்க, அது இத்தனை நாள் கணக்கில் அந்த புழு இருந்தால் நான் வாங்குவோம், அது தேர்வு பண்ண முறை இருக்குல்ல, இப்போ இந்த புழு வாங்கணும்னு அது எப்படி தேர்வு பண்ணி வாங்குவீங்க?
1: அதாவது வந்து நம்ம தோட்டத்தில் தலை வந்து மல்பெரி அந்த தலை வந்து ரெடியாக இருக்குண்டா, நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணிடணும். 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம அந்த இளம்புழு வளர்ப்பு மையம் சொல்லிட்டு அது ஒரு விவசாயி தான் வளர்க்குறாங்க.
0: இப்போ மல்பெரி எத்தனை நாளில் வந்து இது ரெடியாகும், இந்த பருவம் இதுக்கு நம்ம கரெக்டாக வாங்கணும் அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணுவீங்க?
1: 1 ஏக்கருக்கு 550 நாற்றுகள் இருக்கணும். 1 ஏக்கருக்கு 550 நாற்றுகள் இருக்கணும். ஒரு செடி வந்து சிம்படிச்சு 15-18 கிளைகள் இருக்கும், கிளைகள். அதுக்கு அடுத்து அந்த ஒரு கிளையில 22 இலைகள் இருக்கணும். அந்த ஒரு இலை வந்து 5 கிராம் இருக்கணும்,
0: அந்த இலையோட வெயிட்.
1: அப்படி இருக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இலை வந்துட்டாலே வந்து நம்ம புக் பண்ணிடலாம்.
0: 15 இலை வந்துருச்சுன்னா
1: வந்துருச்சுனாலே புக் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு 6 நாள் வந்து இலந்தலையாத்து போய்கிட்டு இருக்கோம். அந்த 6 நாள் அடுத்து மீதி நாட்கள் வந்து செடி பெருசாயிரும், அந்த ஸ்டேஜ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இளம்புழுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம்னா இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து நமக்கு 1 ஏக்கருக்கு நம்ம தலை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து

0: ஆர்டர் பண்ணிக்கலாம், எனக்கு 100 முட்டை வேணும், 200 முட்டை வேணும், 150 முட்டை தொகுதி வேணும்டா. ஆமாம், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கே கொண்டு வந்து அந்த மிட் நைட்லேயே தான் வரும். இது வெயில் வெயில் டைமிங்கில் வரக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப நுட்பமானது, நீர்ச்சத்து உள்ளது அந்த புழு வந்துட்டு, அதனால அந்த டைமிங்கில் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இளம்புழுவில் நம்ம வளர்த்து அதை 21 நாள் வளர்த்து கக்குனாக்கி கொடுக்கணும் மார்க்கெட்.
1: இப்போ வந்து நீங்கள் தேர்வு பண்ணுறது வந்து முட்டையாக தேர்வு பண்ணுவீங்களா இல்லை புழுவாத்தையும்?
0: புழுவாத்தையும் தேர்வு பண்ணுறோம், புழுவாத்தையும் நம்ம
1: இளம்புழு
0: இளம்புழு.
1: அது எத்தனை நாள்னு எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்களா? இந்த நாளில் தான் அந்த புழு வளர்ந்த எத்தனாவது நாள் புழுவை வந்து நம்ம பயன்படுத்தி,
0: அதாவது வந்து அவங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் அவங்க முட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இளம்புழு போகும். அவங்களுக்கு இண்டியன் ஆர்டர் எவ்வளவு வருதோ அதை பொறுத்து, எனக்கு 1 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கருக்கு 200 முட்டை தொகுதி வளர்க்கலாம். அந்த தோட்டத்தில் நாற்றுகள் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டோ இல்லை தண்ணி இல்லாமையோ கொஞ்சம் தொய்வாக இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம அந்த தலைக்கு பொறுத்து எனக்கு இன்றைக்கி 150 முட்டை கொடுத்துருங்கண்டா, அவங்க 150 முட்டை நம்ம கொடுத்துருவாங்க. அந்த 150 முட்டை தொகுதியை வாங்கி நம்ம வளர்த்துக்கிற வேண்டியதே. ஒரு முட்டை தொகுதியில் வந்து 550 புழு இருக்கும், ஒரு முட்டை தொகுதியில்
1: 550 புழு
0: இருக்கும். இதில் இன்னும் ஒரு ஃபார்முலா என்ன இருக்குண்டா, 1 செடி 1 முட்டை 1 புழு 1 கூடுதே இது, சரிங்களா? ஒரு புழு வந்து 10 கூடு ஆகாது, இது வந்து ஒரே செடிதே, அது மல்பெரிய இலையை மட்டும்தான் சாப்பிடும். ஒரு புழு சாப்பிட்டா ஒரே ஒரு ஒரு செடி 1 புழு 1 கூடுதே, 1 முட்டை 1 கூடு 4,
1: 1 புழு 1 கூடுதான் கட்டும்.
0: ஆமா, இதனுடைய இது ஒரே செடிதே, மல்பெரிதே, ஒரே முட்டை பட்டுப்புழு முட்டைதே, அந்த மாதிரி இது வந்துட்டு 4 ஐட்டமா இருக்கும்.
1: இப்ப புழுவுக்கு எதுவும் ரகம் இருக்குங்களா? இந்த புழுவுக்கு பெயர் அப்படின்லாம் இருக்குங்களா எதுவும்?
0: இந்த புழுவுக்கு வந்து இப்ப மல்பெரி செடியில வந்து MR2 இருக்கு, V1 இருக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நீர்பிடிப்பு பகுதியில் வந்து V1 பிளான்டேஷன் பண்ணுவாங்க. தண்ணி கொஞ்சம் கடுமையாக வறட்சியாக வருது, வெயில தாங்கக்கூடியது, MR2 பண்ணிக்கிடுவோம். அதை வந்து விவசாயிகள் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆபீஸருக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. புழு வந்து நம்ம KPD கட்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா கிருஷ்ணகிரி முட்டை அந்த வித்துகள் தயாரிக்கும் இடம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 இடத்துல அந்த முட்டை வித்துக்களை எடுக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணகிரியில் தான் பொறிக்க வச்சு
1: நம்ம கொடுக்குறாங்களா,
0: முட்டையாக எடுத்து கொடுக்குறாங்க. ஆண் பூச்சி பெண் பூச்சியை கிராஸ் பண்ண வச்சு முட்டையாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க கிருஷ்ணகிரியில். அவங்ககிட்ட போயிட்டு விவசாயிகள் வாங்கி இளம்புழு வளர்ப்பு மையம் வந்து முன்னோடி விவசாயிகள் மூத்த விவசாயிகள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அதை வளர்த்து நமக்கு கொடுத்துருவாங்க.
2: நிகழ்ச்சியில் இதுவரை பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமட்சியாபுரம் M.சீனிராஜ் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நாளை மண்ணு மொழியும் நிகழ்ச்சியில் இடம்பெற கேட்கலாம். இனி கேட்க இருப்பது வேளாண் தகவல்.
3: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் மழைக்காலத்தில் பயிர்களை காக்கும் முறைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். மழைக்காலத்தில் பயிர்களில் தோன்றும் வாடல், வேரழுகள் மற்றும் தண்டழுகள் நோய் காரணிகளான ஃபியூசோரியம், ரைசோக்டோனியா, ஸ்க்லிரோசியம் பூஞ்சாணங்களை கட்டுப்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கலாம். உயிரியல் முறையில் பருத்தி, பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள், மலர்கள், பழப்பயிர்களில் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு விதைக்கும் முன்பே 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம், 10 கிராம் பேசிலஸ் கலந்து விதை நேர்த்தி செய்தால் அனைத்து நோய்களும் கட்டுப்படுத்தப்படும். மண்ணில் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விருடி அல்லது ஃபேசில்லஸை 50 கிலோ மக்கிய உரத்துடன் கலந்து 10 முதல் 15 நாட்கள் நிழலில் வைத்திருந்து இடுவதன் மூலம் வேர் அழுகளையும் வாடல் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டேருக்கு 250 கிலோ இடும்போது மண்ணில் தோன்றும் நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேதியியல் முறையில் கார்பன்டிசம் மருந்தை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். கார்பன்டிசம் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் கலந்து பாதிக்கப்பட்ட செடிகள் அவற்றின் தூர்களில் ஊற்றினால் மண் மூலம் தோன்றும் வாடல், வேர் அழுகளை கட்டுப்படுத்தலாம். மேன்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு லிட்டருக்கு 2 கிராம் கலந்து தெளித்தால் இலை மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் லிட்டருக்கு தண்ணீருக்கு 0.5 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் கலந்து தெளித்தால் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்தலாம். நோயுற்ற நாற்றுகளை நடக்கூடாது. அளவான தலைச்சத்து, மணிச்சத்து, அதிகமான சாம்பல் சத்து அளிப்பதன் மூலம் நோய் தாக்கத்தை குறைக்கலாம் என மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார்.
2: கேட்டது வேளாண் தகவல், வழங்கினார் RP பரிமளாதேவி.

நிறைவாக விடைபெறும் முன், மகரந்தம் மற்றும் மதுரத்தை கொடுக்கக்கூடிய செடிகள் தேனி மேய்க்கால் என்றழைக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இரவு 7:59 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8:30 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து அலை முதன்மை அலைவரிசைகளிலும் வானொலி நாடக விழா மாய தூண்டல் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்றிரவு 8:30 மாய தூண்டல் நாடகத்தை. தொடர்வது செய்தியறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

அறிவிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ

தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, கொரோனா காலகட்டத்தில் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் போர் நடக்கும் போதெல்லாம் இந்த பெருங்காயத்தினுடைய விலை வந்து அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், விலையேற்றமாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற சவால்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: ஒவ்வொரு இத்தோ நடக்கும் போதும் எங்களுக்கு மூலப்பொருள் கிடைக்கல, ஒரு தட்டுப்பாடு இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும், விலையும் கொஞ்சம் கூடும். அப்போ நாங்கள் கூடின விலையில் தான் நாங்கள் கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு, கூடின விலையை கொள்முதல் பண்ணி ஆனால் இங்கே பழைய விலையில் தான் விற்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு தொழிலை வர சிரமங்கள் தான். யுத்தங்கிறது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையே, ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போகிறோம். அதனால் அதை வந்து நாங்கள் சமாளிச்சுக்கிட்டே இருக்கோம்.
0: சரி,
1: அதாவது வாங்கும்போது கூடின விலையை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம், விற்கும்போது ஒரே மாதிரியாக விலையை வந்து மெயின்டைன் பண்ணி மார்க்கெட்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரே மாதிரி விலையை தான் வச்சு நாங்கள் மெயின்டைன்
0: பண்ணுறோம்.
1: இது ஒரு எங்களுக்குள்ள ஒரு பெரிய சவால் தான்.
0: வேற என்னென்ன மாதிரி சார், இப்போ வந்து சில தொழில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்கும். நீங்களே சொன்னீங்க, இப்போ வந்து இந்த பெருங்காயம் அந்த வாசனையை வந்து அனுபவம் இருக்கிறவங்க தான் அந்த ரூம்குள்ளெலாம் போய் வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வருதா, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
1: பெருங்காயம் வந்து எல்லாத்தையுமே நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் தான், அது ஒரு ஜீரண பொருள் தான். இப்போ எங்கள் ஒரு 5 பேர் வேலைக்கு சேர்ந்தால் யாராவது ஒருத்தர் எனக்கு பெருங்காயம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி விலகிறவங்களும் 1-2 பேர் இருக்காங்க. ஒரு 10 பேர் புதுதாக சேர்ந்தால் அதில் ஒருத்தர் இருக்கலாம், பெரும்பாலும் பெருங்காயத்தோடு அவங்க வந்து இணைஞ்சு போயிடுறாங்க. இதில் மூலப்பொருள் வச்சுருக்கேன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு அருகில் தான் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அதுதான் ஓவர் பவராக இருக்கும். அந்த மூலப்பொருளை கையாளும் போது மட்டும் ரொம்ப அனுபவசாரிகளை மட்டும் அவங்க மட்டும் அதில் போய் அதில் கலந்துக்குவாங்க. மற்றவங்க வந்து விலகி இருந்து சாதாரண பேக்கிங்கில் ஈடுபடும், அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இன்னொன்று பெருங்காயங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் தான்.
0: சரி, இப்போ இந்த தொழில் வந்து நீங்கள் சகோதரர்களோடு இணைந்து பண்ணுறதா சொன்னீங்க, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அதை?
1: என்னுடைய சகோதரர்கள் 3 பேருமே விற்பனை பிரிவில் 3 பேர் இருக்கும், நிர்வாக பிரிவும் 3 பேருமே சேர்ந்து தான் பார்க்குறோம். அதாவது 3 பேருக்கும் எல்லாமே தெரியும், இதில் 3 பேருமே பட்டதாரிகள்.
0: என்னுடைய
1: மூத்த சகோதரர் அவர் BA பொருளாதாரம், இளைய சகோதரம் அவரும் படித்தவர், அவரும் டிகிரி வாங்கினவர் தான். அதனால் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சு தான் இந்த நிர்வாகத்தை பண்ணுறோம், எல்லாம் அப்பாட்ட கற்றுக்கிட்ட பயிற்சி தான்.
0: இப்போ வந்து இந்த பெருங்காய தொழில் பற்றி சொன்னீங்க, இப்போ இன்னும் ஃபியூச்சரில் இந்த தொழிலை எப்படி விரிவாக்கம் பண்ணணும், இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்கலாம், அப்படி என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
1: ஃபியூச்சரில் இதை வந்து இன்னும் சந்தை விரிவுபடுத்துறது வேணும். இப்போ வந்து சந்தை விரிவுபடுத்த நாங்கள் 100 ஊருக்கு போனால் தமிழ்நாட்டில் இன்னும் விட்டு போன ஊர்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 5 ஊர் 10 ஊர் தான் பார்ப்போம், 10-15 மாவட்டத்தில் வந்து நாங்கள்

0: நூறு ஊர் பார்க்குறோம், இன்னும் நிறைய விரிவுபடுத்த வேண்டியது நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய விரிவுபடுத்தணும், நிறைய விளம்பரங்கள் நாங்கள் இன்னும் செய்யணும். இது வரைக்கும் நாங்கள் சின்ன சின்ன விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய அளவில் பண்ணும்போது இன்னும் பெரிய அளவு மக்களுக்கு எல்லாம் அறிய போகும். அதுவும் எங்கள் பெருங்காயம் வந்து நடுத்தர மக்கள் விரும்பி வாங்குறாங்க, மேல்தட்டு மக்களும் விரும்பி வாங்குற அளவுக்கு அதை விரிவுபடுத்தணும், அது எங்களுடைய ஆசை.
1: அதாவது எதிர்காலத்தில் வந்து அனைத்து தரப்பு மக்களுமே அதை வந்து உங்களுடைய பெருங்காயத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து தொடர்ந்து திட்டங்கள் வகுத்திட்டே வரீங்களா?
0: அதுக்கடுத்து சந்தைகளை விரிவுபடுத்தணும், விளம்பரங்களை அதிகப்படுத்தணும். அதாவது நாங்கள் இந்த மாதிரி தரமான பெருங்காயத்தை பயன்படுத்துகிற இந்த செய்தி வந்து தகவல் வந்து மக்களை போய் சேரணும். மக்களுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து தரம் பிரிக்கிற விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் குறைவு தான். உதாரணமாக நாங்கள் ஒரு துணை நிறுவனம் வந்து சூடம் வியாபாரம் பண்ணுறோம். அந்த சூடம் வந்து அது ஒரே பொருளாம், அது வந்து கூட்டுப்பொருள் கிடையாது. அந்த சூடத்தை வந்து கோயிலில் கொளுத்தி பார்த்துட்டு இது நல்ல சூடம் கெட்ட சூடம்னு ஒரு கிராமத்தில் படிக்காத ஒரு பெண் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. இது நல்ல சூடம், இது சரியான சூடம்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த மாதிரி பெருங்காயத்தில் வந்து இது நல்ல பெருங்காயம், இது வந்து கொஞ்சம் அடுத்த ரகம்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த தரம் பிரிக்கிற விழிப்புணர்வு வந்து பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு தான். அவங்க விலை குறைவு எதுனாலும் வாங்கிடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு கிலோ வந்து 1200 ரூபாய்க்கு நாங்கள் போடுறோம், எங்களோட போட்டி போடணும்னு நினைக்கிறது வந்து 1000 ரூபாய்க்கு விற்று தரம் குறைச்சி விற்றாலும் அதுவும் நல்லாவே இருக்குன்னு வாங்கிடுறாங்க. இது மாதிரி மற்ற பொருளில் இருக்காது. உதாரணமாக எங்கள் துணை நிறுவனம் சூடம் தயாரிப்பது இந்த பிரச்சனை இருக்காது. யாராவது விலை கம்மின்னு சூடம் கொடுத்தா அதை மறுத்துடுறாங்க. தரமான பொருள் தான் ஆதரவு தர்றாங்க. ஆனால் பெருங்காயத்துக்கு வந்து மக்களுக்கு அந்த பிரித்து பார்க்குற இது உணர்வு வந்து இன்னும் பத்தாதுங்கிறது எங்கள் கருத்து.
1: மக்களுக்கு வந்து பொதுவாக அந்த பெருங்காயத்தை வந்து தரம் பிரித்து பார்க்கறதுல வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அதை எப்படி தரம் பிரித்து பார்க்கறது?
0: மேலாப்புல பார்க்கலாம், இது ஒரு வகை. சமையலில் பயன்படுத்துகிற நா சுவையை வச்சு பார்க்கலாம், நாவினுடைய சுவையை வச்சு அதை வந்து உணர்றது. மேலோட்டமாக பார்க்கறது வந்து நம்முடைய மூக்குடைய சென்சிட்டிவ் ஆகிற மூக்கை வச்சு உணர்றது. சமையலில் பயன்படுத்துறது நாவின் சுவையை வச்சு உணர்றது. சாதாரணமாக பயன்படுத்த பிறகு அந்த நாவின் சுவையை வந்து யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல, அதை மறந்துடுறாங்க. அதாவது உணவுகள் வந்து காரம் இருக்கா, இனிப்பு இருக்கா, சுவை இருக்கா, மற்றது பார்த்துடுறாங்க. பெருங்காயத்தில் நெடி இருக்கா அப்படின்னு அதை குறிப்பிட்டு அதை உணவில் யாரும் பார்க்கறது இல்லை, அதனால் அதை மறந்துடுறாங்க. அவங்க வந்து பிராண்டை தான் பார்க்குறாங்க, அது எது ஃபேமஸான பிராண்டு அப்படின்னு பார்க்குறாங்க. விளம்பரம் அதிகமாக வருதுன்னு பார்க்குறாங்க, அதை வச்சு நம்புகிறாங்க.
1: அப்போ அந்த சமையலில் வந்து அந்த பெருங்காயத்தினுடைய அந்த வாசனையும் அந்த ருசியையும் கவனித்து பார்த்தாங்கன்னா அவங்களால தரம் பிடித்து பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க?
0: ஆ, பார்க்க முடியும். அதனால தரமான பெருங்காயம் அதிகமாக விற்கும் எங்களுக்கு.
1: சரி, இப்போ இந்த உணவுப் பொருள் தயாரிப்பு அப்படின்னாலே FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறாங்க.
0: அது வாங்கி முறைப்படி செய்கிறோம், முறைப்படி மாதம் மாதம் GST கட்டுறோம். பெருங்காயத்துக்கு வந்து 5% GST இருக்குது. 2017க்கு முன்னால் பெருங்காயம் வந்து வரி இல்லாத பொருளாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வரி உள்ள பட்டியலில் சேர்ந்து 5% கூட நாங்கள் வரி கட்டி வரோம்.
1: FSSAI அப்படிங்கிற அந்த லைசன்ஸும் வாங்கியிருக்கீங்க?
0: அது வாங்கி முறைப்படி தான் செய்யணும்.
1: அதே மாதிரி வரியும் கட்டிட்டு தான்,
0: அதே மாதிரி GST வரியும் முறைப்படி நாங்கள் கட்டி வருகிறோம். 5% வந்து வரி கம்மின்னு சொல்ல முடியாது, வரி அதிகம்னு சொல்ல முடியாது. இது நார்மல் வரி தான், உணவுப் பொருள் உண்டான நார்மல் வரி, அதை நாங்கள் கட்டி வருகிறோம்.
1: சரி,
0: இந்த பெருங்காயம் வந்து ஒரு சிறு தொழில் நிறுவனம். இதை வருங்காலத்தில் வந்து ரொம்ப இயந்திரத்தனமாக பண்ணாமலையும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயந்திரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணி, ஏன்னா இது வந்து வேலை தொழிலாளர்கள் அதிகமாக வேலை கொடுக்குற நிறுவனம். இது வந்து வருங்காலத்தில் இயந்திரத்தனமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இயந்திரத்தனமாக பண்ண வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக், நான் ஒரு பொருளாதார படிச்சுள்ள சொல்கிறேன், லேபர் இன்டென்சிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது லேபர் இன்டென்சிவ் முறையில் தான் இருக்குது. இது இன்னும் வருங்காலத்தில் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறாமல் ஒரு மீடியமாக இருந்தாலும் இருக்கணும், ஒரு லேபர் இன்டென்சிவ் இது இது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான இயந்திர பயன்படுத்தால் வேலை பார்க்குற எண்ணிக்கை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு எப்போ நம்ம வேலை கொடுக்கறதுக்கு பொருத்தமாக இருக்காது, பொருளாதாரத்துக்கு பொருத்தமாக இருக்காது. அடுத்து வர்ற தலைமுறைகளும் வந்து தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கணும்னா இந்த பெருங்காயத்துக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், தரம் குறையாமல் விற்க பழகிக்கணும். இப்போ ஒருத்தர் 1200 ரூபாய் விற்கிறாங்கன்னா நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், 800 ரூபாய் கொடுக்குறேன், தரத்தை குறைச்சி விற்றுறாங்க. நம்ம ஜனங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி சமையலில் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? அவங்களுக்கு வயிற்று தொந்தரவு வந்துடுது, வாயு தொந்தரவு வந்துடுது, நோயில் போய் மாட்டிடுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வைத்திய எனக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து விலையில் வந்து பார்கெயின் பண்ணாமல் பேரம் பேசாமல் நியாயமான விலை நியாயமான தரம் அந்த அடிப்படையில் மக்களை எதிர்பார்த்து கொடுத்தா தொழிலும் நல்லாயிருக்கும், மக்களுடைய ஆரோக்கியமும் அதுவும் நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது ஒரு தரமான பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அந்த தொழிலையும் வளர்க்கும், அதே மாதிரி நமக்கும் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு கேள்வி, நீங்கள் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொழிலில் ஈடுபட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து படித்த இளைஞர்கள் சிலர் வந்து வேலைக்கு போகிறாங்க, சிலர் வந்து சுய தொழில் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சுய தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன
0: சொல்லுவீங்க? சுய தொழிலுக்கு இளைஞர்கள் வர்றாங்க, ஆனால் இந்த தொழிலில் அவங்க வந்து நல்லா முன்னேறணும்னா ஒரு சில குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கணும். அவங்க எடுத்ததுமே

0: முன்னேறணும் பார்க்குறாங்க. எடுத்ததும் அந்த தொழிலை வந்து விரிவாக செய்யணும், மற்றவங்களோட போட்டி போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வேகமாக செயல்படுறாங்க. எத்தனையோ இது நான் பார்த்துருக்கேன், சில பிராண்டு வந்து வேகமாக வருது, வந்த வயத்தில் வந்து வந்து காண முடியும் போயிடுது. அந்த தொழிலை செய்யும்போது அந்த பொருளுடைய தரத்தை குறையாமல் அதை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டே வந்தாக்கும் அது நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலை முன்னேறதுக்கும் அங்கே பொதுவான கால இடைவெளி எடுத்துருக்கணும், தரத்தை குறைக்காமல் செய்யணும். இந்த ரெண்டு மண்ணால் இளைஞர்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக செய்ய எப்பயுமே வாய்ப்பு இருக்குது. இதான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி தரம் முக்கியம், அதே மாதிரி அவங்க வந்து பொறுமையாக இருக்கணும்.
0: பொறுமையாக இருக்கணும், எடுத்ததும் உயரத்தில் பறக்கணும் நினைக்காம நடக்கணும், ஓடணும், அப்புறம் பறக்கணும். இப்போ எடுத்ததும் ஸ்டெப் வச்சு உயரத்தில் பறக்கணும் போகிறாங்க. அது எந்த அளவுக்கு வர்றாங்களோ அந்த அளவுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு காணாமலையும் போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் மெதுவாக ஒவ்வொரு படியாக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்.
1: அதாவது தரத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்க படிப்படியாக முன்னேறும் போது நிச்சயமாக அவங்களும் தொழில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ நேரம் இந்த பெருங்காய தயாரிப்பு குறித்தும் அதே மாதிரி இந்த தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இந்த பெருங்காயத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஆகாஷ்வாணி நேயருக்கும் நானும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராக நீங்க.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கற்றுக் கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டுறதில்லை, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்டன்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில் போனால் அதுதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம்.
3: இல்லை சார், வந்து.
2: அட, வாங்க சிவா, முதல் தடவையாக சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயாக கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்கள் வண்டியை நீங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க?
3: நான் பஸ்ஸில் தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்கிறீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில் சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போகிறாங்க.
3: நம்ம சம்பளத்தில் கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா?
3: சார், மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்ருக்குறேன்.
2: அது சரி சிவா, உங்கள் ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது.
2: அட, என்ன சிவா நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்கீங்க. உங்களை சரியாக இன்னும் யாரும் மோல்டு பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.
3: எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவர மாதிரியே வளர்த்துட்டாரு.
2: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல?
3: எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்பா.
2: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
3: கேட்குறதுக்கு நல்லா இருக்கு.

0: ஆனா வழிதான்
1: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
0: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். ரெண்டு ஃபைல் பெண்டிங் இருக்கு.
1: சிவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனா இங்க யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
0: இல்ல சார், ஃபைல் கிளியர் பண்றது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
1: சிவா சத்தமா சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
0: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
1: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ஃபோர் வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
0: அப்படியா, என்ன வழி சார்?
1: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல
0: சார். சார் வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
1: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமா வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதான்னு. பை தி வே, அங்க நிக்குது பாருங்க, ரெட் கலர் காரு. மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது ரெண்டாவது காரு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
0: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
1: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
0: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
1: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு. முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
0: ஓகே கணேசன் சார், இதில் நாம என்ன செய்யணும்?
1: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
0: சரி,
1: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
0: இதுல எப்படி சார் கார் வாங்குறது?
1: சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதுல ஏஜென்டா மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்கள் உருவாக்கலாம்.
0: சரி,
1: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனா காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
0: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
1: வெளியில ஏன் போய் அலையிறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒய்ஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
0: பதவி உயர்வா?
1: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு. 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும். அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
0: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா? உடனே சேருவாங்களா?
1: பேசணும் சிவா, பேசணும். அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
0: அது அது வந்து
1: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
0: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
0: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
0: வளர்மதி அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
0: எல்லாம் காரணமா தான் வளர்மதி, அவர் வர்றதுக்குள்ள இதை பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க, நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
0: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலைய விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
0: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலைய விட்டுறலாமா?
0: ஆமா, உண்மையாதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
0: வளரு? கணேஷ்ங்கிற

0: என்னோட புது ஃப்ரெண்ட் மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
1: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
0: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
1: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
0: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள ரெண்டு கார் வாங்கியிருக்காரு வளரு.
1: அவர் பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
0: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரும் மிடில் கிளாஸ் தான்.
1: அப்புறம் எப்படி அவரால் கார் எல்லாம் வாங்க முடியுது?
0: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
1: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது.
0: வளரு, வெப்சைட்ல போய் நல்லா பார்த்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
1: எனக்கு புரியலங்க.
0: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
1: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
0: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 தான்.
1: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
0: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
0: அது அது பாட்டுக்கு இருக்கும். இது சைடு பிசினஸ்.
1: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
0: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
1: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
0: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க. சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட ரெடி பண்ணு.
1: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை. காரு, மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
0: அப்பான்னு ஞாபகத்துக்கு வருது வளரு. இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழி ஆரம்பிச்சிருவாரு.
1: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
0: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ.
3: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். 10-11 வாழ்ந்துட்டு போகக்கூடிய இந்த சமூகத்தில் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்கள். நேற்று வரைக்கும் அவங்களாம் சாதாரணமானவங்களாக இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களாக ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்டு ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்டு ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
0: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
4: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா. உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசா நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
1: உங்க வழிகாட்டுதலுக்கு முன்னால என்னோட தியாகம் ஒண்ணுமே இல்லைன்னா?
4: நல்லது வளர்மதியம்மா, இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்க சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
1: ஆனா ரொம்ப நன்றிண்ணா, நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம்.
5: சிவா, சிவா,
0: கூப்பிட்டீங்களாப்பா?
5: ஆ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
0: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
5: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
0: அதனால அதனால

0: என்னப்பா?
1: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
0: அப்பா, இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
1: அவங்களும் நானும் ஒன்னா சிவா. எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
0: அப்பா, எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்ன பார்க்கட்டீங்க
1: சிவா? நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
0: அப்பா
1: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
0: விட முடியாதுப்பா, புலி வாழ பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிடும்.
0: அப்பா, ஏன்பா இப்படி அபசகுனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இத்தனை பேரும் தெரியாம நான் சேர்ந்திருக்காங்க.
1: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
1: இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையைத்தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்குது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
0: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
1: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா, நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
1: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
0: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
1: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
0: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடியுப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
1: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலை. அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
0: அப்பா, யாரையும் நாங்கள் ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவி தான் செய்யலாம்.
1: இல்லை இல்லைப்பா, நியாயம் இல்லாத பிசினஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
0: அப்பா, என்ன கோபப்படுத்தாதீங்க. நியாய நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல. என்ன நல்லது நடந்துச்சு, அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
1: சிவா, எதை எதோட முடிச்சு போடுற, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம், முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
0: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
1: நமக்கேப்பா மனசு வலிக்கணும், அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும், நமக்கு ஒண்ணும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசா கார்ல வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போறதும் எங்கயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
0: பாருங்க. வீடுன்னு இருந்தா நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா, அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
1: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
0: நீ
1: நரக

0: வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கப்பா. போதும் போதும், உன்னோட அலட்சிய பேச்சு போதும் போதும் போதும்.
1: அப்பா நான் அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா என்னப்பா சொல்ற, இது உங்க அம்மா வந்த வீடுடா, நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
1: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
1: சாம் இரு போட்டோம்.
2: என்னங்க என்னங்க எந்திரிங்க?
1: வளரு, காலையிலேயே எழுப்புற தூங்க விடு.
2: காலையிலிருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்குங்க, விடாம அடிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்தாங்க யாருன்னு பாருங்க. நீங்களே
1: நீயே பாரு.
2: எங்க அண்ணன் கூட அடிச்சிருக்கான். இருங்க, எங்க அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறேன்.
1: பேசு பேசு.
2: ஹலோ அண்ணா. ஆமா அண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏன் பதற? இந்த எழுப்புறேன் இருண்ணா, இரு கொஞ்சம் இரு. என்னங்க? எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா? என்னன்னு கேளு.
2: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
1: கொடு மாப்பிள. என்ன விஷயம், யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை, வெப்சைட்ல பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கு மாப்பிள, பிரான்ச் ஆஃபீஸில் கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் மாப்பிள.
2: எதுவும் ப்ராப்ளமா?
1: ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணே ஒரு சந்தேக பிராணி, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம் மாப்பிள.
2: அப்படி என்னங்க டென்ஷனு? நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
1: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டரை போடு, குளிச்சுட்டு வந்துடு.
2: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரு, என்ன பேசுனாங்க உன்னோட ஃப்ரெண்ட்?
2: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல
1: வருது. நம்புறபடியா இருக்கு, கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரு, 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
2: என்ன
1: புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக் பண்ணிக்கோ.
2: பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா?
1: இரு இரு இரு இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
2: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்குறேன்.
1: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்குறேன்.
2: சரிங்க. ஐயோ ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுகிறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
1: வளரு, என்னாச்சு, ஏன் அலறுற?
2: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணன் இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
1: சரி இரு இரு,
2: பதற்றமா இருக்குங்க.
1: அமைதியா இரு வளரு,
2: நான்
1: பாத்துப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. பேசாம இரு, நான் பாத்துக்கறேன்.
2: இல்ல ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே, நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
1: நீ சேர்ந்து இப்ப நான் செஞ்ச மாதிரி சொல்றேன்.
2: நீங்க விவரமானவரன் தனங்க தலையாட்டுனே இப்படி ஏமாளி

0: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. வளரு,
1: கோவம் வந்து என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்போச்சுல கடைசில.
0: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
1: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிடலாம், வேற வழியே இல்ல, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய வெடிச்சு செத்துருவேன்.
2: எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, நெஞ்சு வடிக்குதே.
0: வளரு பேசாம இரு, யாரு நான் பாக்கு, பேசாம தைரியம் இரு.
2: கடவுளே, போலீஸா இருக்க கூடாது.
0: வாங்கப்பா. நீங்க
3: சிவா?
0: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
3: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
1: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
3: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
1: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகையை கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
3: நகையெல்லாம் ஒன்றும் வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
0: சொல்லுங்கப்பா,
3: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
0: அப்பா எப்படிப்பா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
3: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்வதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால அது யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க.
0: அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராசை கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தடை மாறி போயிட்டேப்பா.
3: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
0: சொல்லுங்கப்பா.
3: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
0: அப்பா எங்களோட இருந்துருங்களேப்பா.
1: ஆமாம் மாமா, நீங்கள் வேணும் மாமா எங்களுக்கு.
3: ஆ நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி நான் போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
5: சார் வணக்கம்.
0: வணக்கம். நீங்க?
5: என் பேரு வினோத், உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
0: ஆபீஸ்ல வந்து பாத்துக்கலாமே
5: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
0: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
5: புரியுற மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
0: சொல்லுங்க
5: சார். நேரடியாவே நான் வரேன், புது எம்எல்எம். இது நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அது மாதிரி இல்ல, எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
0: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன், ரொம்ப நன்றி
5: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிற்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
0: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி, வரட்டுமா
5: சார்? ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இந்த புது புல்லட்டில் தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியை, பிடிங்க சார், இந்தாங்க சார்.
0: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார், சாவியில் சார் விடுங்க சார். சார் எங்கே போகிறீங்க சார்? சாவி விட்டு எங்கே சார் போகிறீங்க சார்? நில்லுங்க, ஹலோ சார் நில்லுங்க சார், கூப்பிடுறல நில்லுங்க சார். என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
3: சிவா.

0: என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து? என்ன நடக்குது இங்க?
1: அப்பா வாங்கி கொடுத்தத வேணாம்னு சொல்லிருவியா?
0: அப்பா அப்பா நீங்களா?
1: நான் தான் சிவா. வினோத் நான் அனுப்பின ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும். அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்ட்டில் நீ ஜெயிச்சிட்ட. அதுக்கு தான் இந்த

0: alleged police action during protests over knee tissue. UP government sets up four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Odisha. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver in women's 53-kilogram category. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பாக நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்தில் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சார். நீங்கள் முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இதழியல் துறையில் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழலில் இப்போ இதில் வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ பார்க்குறேன். என்னென்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில் வந்து வரும்போது ஒன்று ரிப்போர்ட்டிங் சைடில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்று நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
4: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம் ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா, மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து ஃபிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அதில் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்ணுறவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக்கு வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்புனாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து ஃபிலிம் ரிவ்யூ நடக்கலை பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனால் அதே மாதிரி டெல்லியில் வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்கள் ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் அவால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லேயே வந்து மெஜாரிட்டி விமனாக தான் இருக்காங்க. இப்போ அந்த இது மாறி போச்சு. ஆனால் வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும், அதோட நாங்கள் வந்து போதும், சேஃப் ஜோன் தான் முக்கியம், பெரிய ஆளாக வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் ஜோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நார்மலாக நம்ம சொல்லுவாங்க தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போகக்கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ கிடையாது.
3: இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்போ சோஷியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதிரெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்.
4: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிஃப்ட் ஆறனா பிஆர் அவார்டு ஷிஃப்ட் ஆகலாம், அங்கேயே நியூஸ் லெட்டர் கொண்டு வருவாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாரன்மெண்டில் அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாரன்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாரன்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்துன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த ப்ரைம் ஜேர்னலிசத்துலேருந்து தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராஃபிக்ஸு

0: அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பாக எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சு போகுது.
1: நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
0: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்த லெவலான படிப்பு, இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஓன்லி திங் வந்து உங்க டேலண்டை பொறுத்தா இருக்கு. உங்க டேலண்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்க திறன்பட வச்சிருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்துன்னா உங்க வந்து எப்படினாலும் நீங்க வந்து ஆர்கனைசேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனா உங்க ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்குது, அதுக்கு மேல வர்றதுனா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகலை. ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கும் இந்த மீடியாவில் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு.
1: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிக குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒண்ணு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் இப்போ வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தையல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு
1: மாறுறதாட்டும்
0: புது நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜ தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ ஹேவ் டு பி எ சோஷியல் பீயிங்.

0: ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எஸ்ட்ராவர்ட்டாட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பாய்க்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிஸ்டாட்டு சர்வே பண்ணலாம். நீங்கள் ஜேர்னலிசம் டிகிரி படித்து தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு பொது அறிவு இருக்குது, நீங்கள் அதில் நாட்டம் இருக்குன்னா நீங்கள் திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகிறனால ஆனீங்களாலும் நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமாக சார். இப்போது நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ பிஹெச்டி பண்ணுறதுக்கு இப்போ ஜர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜர்னலிஸ்ட் எழுதுறா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் எழுதுறானா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறானா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்தில் மட்டும் வல்லுநராக இருந்தால் போகாது, அந்த துறையிலையும் வல்லுநராக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியாக வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்ணுறது சுற்றுச்சூழலை பற்றி. ஆனால் சுற்றுச்சூழலில் வந்து நான் வந்து அதிலே நான் டீப்பாக படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனால் சுற்றுச்சூழல் கான்ஃபரன்ஸும் போகிறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பற்றி பேப்பர் பிரசன்ட் பண்ணுறேன், ஒரு என்வாரன்மெண்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இஸ் டசன் எக்ஸிஸ்ட் இன் எ வாக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையையும் ஆழ்ந்து படிச்சாதான் இது பண்ண முடியும். நான் அடிஷனல் டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயாவது என்வாரன்மெண்ட் படிச்சேன், அப்படி டிகிரி தான் படிக்கணும்னு இல்லை, அடிஷனல் அந்த இதுல நிறைய புக்ஸையும் படிக்கணும். இது வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்டும் சொல்லுவேன், பாலிடிக்ஸ் பத்தியே என்னென்ன இது ஹிஸ்டரி எப்படி எப்படி டெவலப் ஆயிருக்கு, இவன் பத்த வச்சாலும் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ராஜாஜி பழச எதுவுமே தெரியாம நான் பாலிடிக்ஸ் கவர் பண்றேன்னு சொல்ல முடியாது. அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கும், அந்தந்த ஃபீல்டு என்வாரன்மெண்ட்னா சிப்கோ மூவ்மெண்ட்டையும் தெரிஞ்சிருக்கணும், பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும், பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலலாம் வந்து அப்படி அந்த நினப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர் ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர் இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுவோம். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அதில் சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச் சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி குரு மகிமா இசைப்பெருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

வரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கள

ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சர்வ கல்யாண தாதாரம் சர்வாபத்கணமாருதம் அபார கருணாமூர்த்திம்.

அதுவும் கீர்த்தனாரம்பத்தில் பாரத தேசத்திலே சிறந்த நாதோபாசகராக விளங்கிய சத்குரு தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்தினாலே தெரிவிக்கிறார், சிவசிவா என்று நாமம் ஜபிக்கலாகாதான், அதனாலே உனக்கு பரம சுகம் ஏற்படுமே. பரமசிவம் என்று சொன்னால் பரம சுகம் அது என்று சொல்வார்கள். அப்படி சிவா என்று இரண்டு அக்ஷரங்கள், அந்த இரண்டு அக்ஷரங்களை கூறுவதனாலே உனக்கு மங்களம் ஏற்படுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் இந்த பவசாகரம் என்று சொல்லக்கூடிய சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு அதுவே உபாயம். பகவானுக்கு பவன் என்றே பெயர், இந்த சாகரத்துக்கும் பவம் தான் பெயர். இந்த பவனை நினைத்து விட்டால் இந்த பவசாகரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அநேகமாக வாக்கியக்காரால்லாம் சிவனை பாடுன்னு சொல்ல போதெல்லாம் பவசமுத்திரத்தை வென்று விடலாம் என்று தான் சொன்னார்கள். அது எந்த பாஷையில் பாடினாலும் அப்படித்தான். தியாகராஜர் தெலுங்கில் பாடினார்னு சொன்னால் அதே போல தமிழில் நந்தனார் சரித்திரத்தை பாடினார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரீரே அப்படின்னு ஆரம்பித்தார். சிவலோகநாதனை பார்த்துட்டு வரலான்னு அனுபல்லவியில் எடுக்கும்பொழுதே பவபயங்களை போக்கிங்கிறார். அந்த சிவனை நினைத்து விட்டால் நமக்கு பவபயம் போகிவிடும். பவபயத்தை வெல்வதற்கு ஒரே உபாயம், அந்த பவனைத்தான் நாட வேண்டும். அந்த நாமத்தை சொல்பவனை அவர் எதுவும் செய்ய மாட்டார், ரட்சிப்பார்ங்கிறார். அதுபோல இந்த ஒரு இடத்துல மகாராஷ்டிர பக்தரும் பாடுறார், சிவனை நினைந்து விட்டால் உங்களுக்கு பவ சமுத்திரத்தை பற்றி கவலை இல்லை. சிவ சிவ பவ ஜலதி மாஜி மனுஜா சிவாலாகோ என்று மகாராஷ்டிர பாஷையில் பாடுறார். இப்படி எந்த பாஷையில் இருந்தாலும் அது சிவபக்தியினாலே இந்த பவத்தை வென்றுவிடலாம் என்று சொன்னாரே, அந்த பக்திக்கு ஆதாரமாக எது வேண்டியதுன்னா சத்ருக்களை முதல்ல அழிக்கணும். பக்திக்கு இடையூறாக வரக்கூடியவா சத்ருக்கள். அவள் எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்டால் அதுக்கும் தியாகராஜர் சொன்னார், நீ பிறக்கும் போதே அவள் கூடவே பிறந்துட்டார். காயஜாதி ஷட்ரிப்புலு ஜெயிச்சுங்கிற இந்த காயம் வரும்பொழுதே அந்த ஷட்ரிப்புக்களும் வந்தாச்சா, என்னென்ன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், இந்த ஆறு சத்ருக்கள் இருக்கிறார்களே இவர்களை ஜெயிக்கணுங்கிறனால தான் காமாதுல தெக கோசி பரபாமல பருல தனமுல ரோசி. பிறருடைய சொத்து பிறருடைய மனை இவர்களுக்கு ஆசை வைக்காதே, காமத்தினாலே நீ அழிந்து போவாய், அந்த காம குரோதாதிகளை வென்றுவிடு. இதுதான் பக்திக்கு முதல் சாதனம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அஞ்ஞானத்தை விடு, உலகை கண்டு மயக்கம் கொள்ளக்கூடாது. அதனால பாமரத்மமும் இடவாசிங்கிறார், இந்த பாமரனை போல இந்த கண்டு மயங்காதே. ஜெகன் மித்யா பிரம்மமே சத்தியம் என்று வேதம் சொல்றது. இந்த உலகமே மித்தியன்னா பொய், அதனால பொய்யான உலகத்தை கண்டு மயங்கி விடாதே. அது

சுகம் இருப்பது என்று நினைப்பது காணல் நீரை போல. அருகிலே சென்றால் அங்கே ஜலமும் கிடைக்காது, உனக்கு தாகம் அதிகமாயிடும். அதனால் இந்த ஒரு சிரமத்தை நீ போக்க வேண்டும் என்று சொன்னால் சிவனை பஜனை பண்ணு. அதனாலே உனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமான வேலையா சிவபஜனத்தில் இல்லை. துஷ்கரம் தஸ்ய சேவாயாம் கிமஸ்தி புவனத்திலேயே என்னார் தீட்சிதர். சிவ பூஜைக்கு ரொம்ப சௌக்கியமாக ஒரு நீரும் பூவும் இருந்தால் போருங்கிறார். அதுவும் ரொம்ப உயர்ந்த ஜாதி புஷ்பங்களை எல்லாம் நீ சேகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தும்பை பூவை போட்டால் சுவாமிக்கு பிரியம், பில்வத்தை போட்டால் பிரியம், இதெல்லாம் காசு கொடுத்து கூட வாங்க வேண்டாம். கொன்றை பூ பகவானுக்கு மிகவும் பிரியமா. இப்படி ரொம்ப சுலபமான ஒரு தேவதையாக அவருடைய உபாசனமும் சுலபமாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது என்று சொல்லி அதி நேமமுத்தோ பில்வார்ச்சனை செய்தனர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனசில் நிர்மலமான மனசு வேணும். அந்த நிர்மலமான மனசோடு பக்தி பூர்வமாக ஒரு பில்வத்தை அவனுடைய சரணத்திலே அர்ப்பணம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான் பகவான். ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொன்னார் பகவான் கீதையில். அந்த பத்திரம்ங்கிறது சிவனுக்கு பில்வ பத்திரம் தான், விஷ்ணுவுக்கு துளசி பத்திரம். எப்படி அவருக்கு துளசி பத்திரமோ அதுபோல் இவருக்கு பில்வ பத்திரம். இப்படி ஒரு சத்துருக்களை அழித்து சிவபக்தியிலே சிறந்து விளங்கலாமே, அந்த சிவன் யார் என்று கேட்டால் திருமூலர் சொன்னார், அவர் அன்புதான் சிவமாக தெரிகிறது. அன்பே சிவமாயிருந்திருந்தாரே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்திலார், அன்பே சிவமாயா.

என்று நாம சங்கீர்த்தனத்துல ஒரு அழகான நாமாவளிதான். அவ்வளவு அழகா அமைச்சிருக்கா பகவானுடைய பேர்கள் எல்லாம் அதுல வரிசையாக சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்வதனாலேயே அவனுக்கு திருப்தி ஏற்படுறது ஆனந்தம். ஆனந்தம் வேறு, பிரம்மம் வேறே. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத்தினது வேதம். ஆனந்தம்னு சொன்னால் அதுதான் ஆனந்தம். மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஆனந்தமே கிடையாது, தற்காலிகமாக விஷயம் அதெல்லாம். இப்போ ஆனந்தமாக இருக்கிறது, அடுத்த நிமிஷமே துக்கமாக போயிடுறது. அப்போ ஆனந்தம் வேறு, சுகம் வேறுங்கிறார் தியாகராஜரும். சுகங்கிறது வந்து சரீரம் அனுபவிக்கிறதுடா, ஆனந்தங்கிறது மனசு அனுபவிக்கிறதுங்கிறது. இப்படியெல்லாம் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் எதனால் ஏற்படுறதுன்னா, நமஸ்கார பிரியகா சிவகான்னு சொல்லுவான். நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா போருமா அவனுக்கு சந்தோஷம் வந்துடுறது. அவனுடைய புண்டரீகம் சொல்லும் பொழுது பார்வதி காந்தஸ்மரணம் ஹரஹர மகாதேவான்னு சொல்கிறது இல்லை, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமான்னு சொல்லுவா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுவா. ஆனால் ஈஸ்வரனை சொல்லும்பொழுது நம பார்வதி பதையே முதல் எடுத்தோடே நமஸ்காரம். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், அவனை கண்டாலே ருத்ரன்னு பேர் வச்சுருக்கானே அதனால பயம். யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ர பிரஷ்னம் நடுவில் அமைந்திருக்கிறது. அது ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறது, நமஸ்தே ருத்ராயா பகவதே ருத்ராயா அப்படிங்கும்போது முதல்ல நமஸ்காரம் தான். அதுக்கப்புறம் சொல்றது நமஸ்தே ருத்ர மன்யவேங்கிறது, ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுக்கு ஒரு நமஸ்காரம், ருத்ரனுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம். ஒருவேளை அவனுக்கு தெரியாம அவனுக்கு கோபம் வரலேன்னா கூட அந்த கையில் இருக்க வில்லு ஏதாவது புறப்பட்டு கொடுத்தனா என்ன பண்ணுறதுன்னு, அந்த பினாக்கை பினாகத்துக்கு ஒரு நமஸ்காரம், அதில் இருக்கிற அம்புகளுக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி ருத்ரன் ஆரம்பிக்கிறதுனா என்ன ஒரு அழகு பாருங்கள் வேதத்தில். அப்படி அந்த ருத்ரனை கண்டாலே பயம்ங்கிறாளே, அந்த ருத்ரன் எப்பொழுதுமே அதுபோல இருக்கக்கூடியவனா இல்லை, நாதத்தினுடைய வடிமவன்.

அதனாலே நாதத்தினுடைய வடிவமா இருப்பதனாலதான் நாதத்தனு மனுஷம்னு ஆரம்பிச்சவர் உடனே நமாமின்னு விட்டார். அது என்ன, தலையால நமஸ்காரம் பண்ணா போறாது, மனசா சிரசா ரெண்டும், மனதினாலேயும் நமஸ்காரம் பண்றேன், என்னுடைய தேகத்தினாலேயும் நமஸ்காரம் பண்றேன் என்று அவனை திருப்தி பண்ணினாலே அப்பேற்பட்ட அந்த மந்திரம் எங்கே இருக்கிறதுன்னா, எஜுர்வேதத்தில் ருத்ரப்பிரசம் சொன்னேனே அதில் நடு பாகத்தில் ரத்தனத்தை பதிச்சாப்பில் பதிச்சிருக்கான். சிவன் சொன்னால் போகாது, சிவாய சிவதராய நம சிவாய என்று வரக்கூடியது ருத்ரம். சிவன் சொன்னால் போகாது, சிவதராய எல்லாத்துக்கும் மேலே மங்களத்தை தரக்கூடியது. அதே போல் அவனுடைய சதாசிவமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே மங்களமாக இருக்கக்கூடியவன் சதாசிவன், அவனுக்கு நமசிவாயா என்ற பஞ்சாட்சரம் அமைந்தது. அந்த ருத்ரன் யாரிடத்துல கோபிச்சுக்கிறான், அவனை பூஜிக்கணும்னு வந்தவாழ்கிட்ட கோபிச்சுக்க மாட்டான். அந்த பூஜிக்க வந்தவர்கள் கல்லினாலே அடித்தால் கூட அவன் பூஜை செய்கிறான் நினைத்தவன் சிவன். ஆனால் புஷ்பத்தை தான் போட்டான் மன்மதன், ஆனால் அடிக்க வரேன்னு தான் வந்தான். எதிரியாக வந்ததினாலே புஷ்பத்தினாலே அடிபட்டு பகவானுக்கு கோபம் வரல, அவனுடைய மனசில் இருக்கிற அந்த ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிக்கோ அப்படிங்கிறார். அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டான். இவன் நம்மை எதிர்க்க வந்தான் என்ற உடனே பஸ்மீகிருத்தோ மன்மதகாங்கிறார், பஸ்மமாக பண்ணிவிட்டானான். திருப்புறங்கள் அதே போல் எதிர்த்து வந்தது. அப்போ திருப்புறங்களை எதிர்ப்பதற்கு இவனும் ஒரு தேரிலே புறப்பட்டான். கையில் பினாகம் வச்சுட்டுருக்கான், நாராயணனே இவனுக்கு பாணமாக இருக்கான். ஆனால் திருப்புர சம்ஹார காலத்திலே பாணத்தை பிரயோகம் பண்ணலை, எந்த விதமான கோபமும் வரல, ஒரு சிரிப்பு தான் சிரிச்சானாம். அப்ப புராணத்தில் எழுதுகிறார், சோதிவாய் சிரிப்பினாலே முப்புறம் எரித்த அண்ணல்கிறார். ஒரு சிரிப்பினாலேயே எரித்து விட்டான் மூன்று புறங்களையும் சொன்னா அவன்தான் அன்பினுடைய வடிவம். அது மாத்திரம் இல்லை, இந்த ருத்ரனிடத்துல ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டான்னா யாரிடா காப்பாற்றுவான்னா, இந்திரன் காப்பாற்ற முடியுமா? முடியாது. நாராயணன் காப்பாற்றுவானா? அவனும் காப்பாற்ற முடியாது. வேற யார் காப்பாற்றுவான்னா, குரு தான் காப்பாற்ற முடியும். சிவேருஷ்டே குருஸ்திராதா என்று ஒரு வச்சனம். சிவனிடத்திலே அபச்சாரப்பட்டால் குரு பார்த்தார், யாரிடத்தில் கோபிச்சுண்டு வந்தே அப்படின்னா, நான் கோபிச்சுக்கல, அவர் என்ன கோபிச்சுண்டு சாபம் கொடுத்துட்டார், நான் இங்கே வந்துட்டேன்னா, பரவாயில்ல எங்கிட்டவா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னாரா குரு. கொஞ்ச நாள் ஆச்சு, குருவனிடத்திலே அபச்சாரப்பட்டான். சுதந்திரம் வந்த உடனே தப்பு செய்ய தோன்றது. அப்போ அந்த சுதந்திரத்தினாலே தவறு இழைத்த உடனே குருவுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்தார், மறுபடியும் ருத்ரன்கிட்ட போனானோ. அப்போ ருத்ரன் சொன்னார், குருவனிடத்திலேருந்து திரும்பி வந்துட்டேன்னா மறுபடியும் உன்னை நீ என்னால் காப்பாற்ற முடியாது. வாஸ்தவமாக சொல்லப்போனால் குரவுருஷ்டே நகசனங்கிறார், யாராலும் காப்பாற்ற முடியாதான். அந்த குரு சாபம்னா அந்த குருவனிடத்துல தான் மறுபடியும் போய் அதற்கு விமோசனம் கேட்கணும். அதனாலே பகவான் பார்த்தார், ருத்ரன் பார்த்தார், நம்ம ருத்ரனாய் இருந்து எல்லாரும் கோபிஷ்டன்னு சொல்றத விட நம்ம ஒரு குருவா உட்கார்ந்து விட்டோம் ஆனால் எல்லாருக்கும் ரட்சிக்கலாமே, பரிபாலிக்கலாமே என்ற ஒரு ஆசையினாலே அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்துருந்தார். அந்த தருணத்தில் எதிர்பார்க்கும் பொழுதுதான் தட்சிணாமூர்த்தியா சிவன் உட்கார்ந்துக்கார். அந்த தட்சிண திக்கை பார்த்து உட்கார்ந்ததுனாலே தட்சிணாமூர்த்தி. அப்ப சொல்லும் போது சொன்னார், இவன் ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் குரு இல்லை, உலகத்திற்கெல்லாம் குரு. எந்த உலகம்னு கேட்டேன்னா, சொர்க்கலோகமா அல்லது பூலோகமானா, சகல லோகத்துக்கும் குரு.

அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்திருந்தார் பரமேஸ்வரர். அம்பிகை தக்ஷனுடைய மகனாக பிறந்தாள். தக்ஷன் செய்த ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. ஆனால் தகப்பன் செய்யும் யாகத்தை பார்க்க ஆசை கொண்டவள் அம்பிகை அனுமதி கேட்டால் அங்கு உனக்கு வரவேற்பு கிடைக்காது, அவமானப்பட்டால் எனக்குத்தானே அவமானம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் பிடிவாதமாக அம்பிகை யாகத்திற்கு சென்றாள். சென்ற இடத்துல என்ன ஆச்சு, தகப்பன் வரவழைக்கவும் இல்லை, ஆனால் இவளாக வந்தாளே என்று சொல்லி சிவனை தூஷணையும் பண்ணினான். அத்தனை பேரும் பார்த்துருந்ததா தேவர்கள்லாம். சிவனை தூஷணம் பண்ணுற இடத்துல அவர்கள் இருந்ததே தப்புங்கிறான். அதனாலேயே சூரியனுக்கு பற்கள் எல்லாம் போயிடுதான். இன்றைக்கி சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணுறதுன்னா சக்கர பொங்கல் தான் நிவேதனம், வேறு எந்த நிவேதனம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு பற்கள் கிடையாதான். பூஷதந்த விதை எனமகா அப்படின்னு பரமேஸ்வரனுடைய அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமம். சூரியனுடைய பற்களை எல்லாம் அகற்றியவனேன்னு அர்த்தம். பூஷதந்த விதை எனமகா. அதுபோல் சிவ தூஷணம் பண்ணதுனால அங்கே வேலை இல்லை என்று அம்பிகையானவள் தன்னுடைய தேகத்தையே துறந்தால் இந்த தாக்ஷாயினிங்கிற பேரை நமக்கு இருக்கக்கூடாது, தக்ஷனுடைய புத்திரின்னா அவமானம் என்று தீர்மானம் பண்ணி அந்த தேகத்தை விடுத்தால் சிவகணங்களினாலே யாகத்தை அழிக்க சொன்னார் பகவான். அம்பிகை அப்பொழுது சிவனிடம் வேண்டினாள், சுவாமி, உலகோர் என்னை தாக்ஷாயினி என்று கூப்பிடும் பெயரை மறக்க வேண்டும், எனக்கு வேறு ஒரு பிறவி தர வேண்டும், நல்ல பிறவியாக கொடுத்து உண்மையே தவம் செய்து நான் நீங்காத இடத்தை பெற வேண்டும், அதற்கு ஒரு வரம் தருள வேண்டும் என்று கேட்டார். அதே போல ஈசனும் சம்மதித்தாராம். பர்வதராஜன் ஹிமவானின் புத்திரியாக பிறந்தாள் பார்வதி. ஹிமவான் செய்த ஒரு தவத்தை போற்றுவது போல அவனுக்கு மகளாக பிறந்தாள் அம்பிகை. அதை கவி காளிதாசன் பாடும்போது அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணலே, சங்கரனை ஸ்தோத்திரம் பண்ணலே, ஹிமவான் பெற்ற தவம் அப்படி. அதனாலே அவனுடைய புகழை பாட ஆரம்பித்தான். குமார சம்பவம் ஆரம்பிக்கும்போதே ஒரு 15 ஸ்லோகம் ஹிமவானுடைய பெருமை தான்.

பர்வதராஜனுடைய புத்திரிங்கிறது தான் நல்ல, பார்வதிங்கிற பெயர். எத்தனையோ பெயர்கள், பார்வதினா பர்வதனுடைய புத்திரி, கிரியினுடைய புத்திரி கௌரி, சைலம்னு சொன்னாலும் மலை தான், சைலஜான்னு சொன்னாலும் பார்வதி தான். ஆனால் பார்வதிங்கிறது ரொம்ப பழங்கால பேர்னு சைலஜான்னு வச்சுக்கிறாளே ஒழிய ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது சைலஜான் வரல, சைலேந்திர தனையா என்று ஒரு அழகான பெயர். இப்படி பலவிதமான பெயர்கள் இருக்கே, அதில் முதலிலே சஹஸ்ரநாமத்தில் வருது பார்வதி தான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பின்னால் தான் மற்ற பெயர்கள்லாம் வருது. முதல் பெயர் பர்வதராஜகுமாரி தான். பர்வ

ஐந்து வயது குழந்தை சங்கரனை நோக்கி தவம் செய்கிறேன்னு புறப்பட்டுட்டா. குழந்தை பெற்றோர்களிடத்தில் அனுமதி கேட்குறான். ஹிமமான் தடுத்து பார்த்தார், முடியல. அவன் அம்மா மேனை சொன்னா, குழந்தை உனக்கு வயசாகலம்மா, நீ தவம் செய்யக்கூடிய அந்த பருவம் வந்தபோது தவம் செய்யலாம். இப்போ பூஜையில் கலந்து கொள், சுவாமிக்கு மலர்களை எல்லாம் தொடுத்து கொடு, இப்படியெல்லாம் அவனுக்கு ஆராதனையில் ஈடுபடலாமேன்னா, நான் மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டேன், அவனை நோக்கி தவம் செய்ய தான் போகிறேன். கல்பக்கோட்டி காலம் தவம் செய்தவர்கள்லாம் ஈஸ்வரனை காண முடியல. ஆனால் இந்த குழந்தை, ஐந்து வயது நிரம்பிய குழந்தை கைலை மலைச்சாரையிலே தவம் செய்ய புறப்பட்டா. அவளை தடுத்து பார்த்தா மான்னு சொன்னால் போகாதேன்னு ஒரு அர்த்தம். ஊ என்றது குழந்தையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து உமா என்று ஆயிற்று. உமான்னு வர காரணமே காளிதாசன் சொல்கிறான், அவளை தடுத்ததுனால உமான்னு வந்தது. ஆனால் அதுவே ஒரு அழகான பெயராக போயிடுது. என்ன பெயராக போச்சு? சங்கர சமீதியில் எழுதினார், உமாக்கியாம் பிரணவாத்மிகாம் அப்படின்னு எழுதுறார். அகார உக்காரம் அகாரம் சேர்ந்தா ஓங்காரம்னு சொல்கிறோம். இது உக்கார மக்கார அகாரம், அதே கொஞ்சம் இடம் மாற்றிருக்கு அவ்வளோதான். அதனால உமான்னு பேர் அப்படின்னு. அதனால உமாங்கிறதுனால அவள் ஓங்கார ஸ்வரூபணி, ஓங்கார பஞ்சர சுக்கியம்னு ஆரம்பமே. அதுபோல் அம்பாவை சொல்லும்போது ஓங்காரத்தினுடைய வடிவம். அவள் தவம் செய்ய தனிமையிலே அங்கே வந்து சேர்ந்தாள். அப்பொழுது சிவன் தனிமையிலே இருந்ததுனாலே அவர் பார்த்தார், இதுதான் சமயம், குருவாக அமர்வதற்கு சரியான தருணம் இதுதான். சரியான தருணம் மாத்திரமில்லை, தருணனாகவே உட்கார்ந்தார். 16 வயசு யுவாவாக உட்கார்ந்துகிறார். எவ்வளவோ கல்பக்காலம் தவம் பண்ணினவாள்லாம் சிஷ்யாலா வந்து உட்கார்ந்தாள்.

Trubu bana guru mission dakshina.

கல்லால மரத்தடியில உட்கார்ந்தார். சனகாதிகள் ஓடி வந்தாய் இவரிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக. அஞ்ஞானத்தை அகற்றி ஞானம் பெறக்கூடிய ஒரு மார்க்கத்தை உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். பகவான் மந்தகாசம் புரிந்துண்டு பேசல. வியாக்கியானம் பண்றதுக்குன்னா பேசணுமோ இல்லையோ, பேசவே இல்லை. கையினாலே, வலது கையினாலே, சின்முத்திரையினாலே தெரிவித்தார் அதுக்கு பதில. சின்முத்திரைங்கிறது என்ன? வலது கையில் ஆள் காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து காண்பிப்பதுதான் சின்முத்திரை. ஆள் காட்டி விரலும் கட்டை விரலும், கட்டை விரலுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்தானுன்னு பேர். ஸ்தானுன்னு சொன்னால் பரமேஸ்வரன், ஸ்தானுநாதன் கோயில் இருக்கு நாகர்கோயில். அதே ஸ்தானுங்கிற பேர் விஷ்ணுவுக்கு ரெண்டு இடத்துல வருது சஹஸ்ரநாமத்தில், ஸ்தானுகு ஸ்தானுகுன்னு வருது. அதாவது ஸ்திரமாக இருப்பவன், ஸ்திரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஸ்தானு. அந்த கட்டை விரல் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்க பிரம்மத்தை குறிக்கக்கூடிய விரல் அது. ஆனால் ஆள்காட்டி விரல்ங்கிறது ஜீவன். அந்த ஜீவனும் பிரம்மமும் சேருவது தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் ஞானம் என்பது சென்முத்திரையினுடைய சுலபமான ஒரு விளக்கம். அதே சமயத்தில் இந்த ஆள்காட்டி விரலை தனியாக பிரிப்பதனாலே மற்ற மூன்று விரல்கள் தனித்து விடுகின்றன. அந்த மூன்றும் எதுன்னு கேட்டால் மூ ஆசைகள்னு சொல்லலாம், மூன்று விதமான மலங்கள் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லலாம், அல்லது மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லலாம். எந்தெந்த மூன்று விதமான ஒரு கொள்கைகள் வருதோ அதெல்லாம் அந்த மூன்றுக்கு பொருத்தம். அந்த மூன்றும் எப்பொழுதும் ஜீவனோடு தான் சேர்ந்திருக்கும், கட்டவர்கள் தனியாக தான் இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயமாக நம்ம இந்த ஜீவனை அது பைகள்லேருந்து பிரித்து பிரம்மத்தினோட சேர்க்கும் போது இந்த மூணு விரல் தனியாக போயிடுறது. அப்படி ஒரு அழகான விளக்கத்தை இந்த சின்முத்திரை காண்பிக்கிறது. இதை எவ்வளவு வார்த்தைகளால் சொன்னாலும் இந்த பிரம்மத்தினுடைய உபதேசத்தை பண்ண முடியாது. பிரம்மம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனந்தம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சகா, மனதுக்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு ஸ்தானம் எதுவோ அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்தானம்னா. பகவான் கீதையில் அதையே சொன்னா, யத் கத்வான நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம, எங்கு சென்றால் திரும்பி வரமாட்டானோ அதுதான் என்னுடைய இடம்னா. இவ்வளவும் கீதையும் பெரிய மகா வேதங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் சுலபமாக நமக்கு சொன்னவர் கோபாலகிருஷ்ண பாரதி தான். நந்தனார் கேட்டான், சிதம்பரம் போகணுமே அப்படின்னு கேட்டான். எப்படா திரும்பி வருவேன்னு கேட்டார். தில்லை வழியிலே கலந்து கொண்டால் அவர் திரும்பியும் வருவாரோன்னா. பரமபதம் போயிட்டானா அதை திரும்பி வரான்னா, அப்போ பரமபதமே போகல, பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ பரமபதம் போனவன் நிச்சயமாக திரும்பி வரமாட்டான் சிதம்பரம் போனவன் சொன்னான். அதுபோல இங்கே ஆள்காட்டி விரல் பிரம்மத்தினுடைய சேர்க்கையினாலே ஞானத்தை பெறுகிறது என்று சொன்னதுதான் மௌன வியாக்கியானம். அந்த மௌன வியாக்கியானத்தை செய்வதற்காக அவர் உட்கார்ந்த இடம் ஒரு கல்லால மரத்தடி. அந்த மரத்தடியிலே தான் உட்கார்ந்தார். ரெண்டு மரங்கள் ரொம்ப பிரசித்தம். ஒரு மரம் அரச மரம்னு சொல்கிற அரசர், அரசனுடைய பதவி அந்த மரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். அதை அஸ்வத்தம்னு சொல்லுவாள், அஸ்வத்தை தான் பிரதட்சிணம் பண்ணுவா பூஜை பண்ணுவா, அவ்வளவு மரியாதைக்குரிய மரம். ஆனால் ஆலமரம் இருக்கே அதுவும் பிரசித்தமானது. அந்த ஆலமரத்தடியிலே தான் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். அந்த ஆலமரத்தினுடைய இலையிலே தான் நாராயணன் படுத்திருக்கிறார். நாராயணன் கண்ணனாக வந்தபோது ஒரு சின்ன குழந்தையா, சின்ன குழந்தை மாத்திரம் இல்லை, அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய சுவாமி ஒரு ஆலை இலையில படுத்திருந்தாராம். இதை முகுந்தன்னு சொல்லி அவனை வர்ணிக்கிறார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடே.

என்று ஞானமே வடிவாக வந்தவர்தான் அந்த ஹயக்ரீவ சுவாமி. அகஸ்தியரை பார்த்து உபதேசம் பண்ணினார். அவர் சொன்னதுதான் லலிதா உபாக்கியானம், ஒரு 40 அத்தியாயம் பிரம்மாண்ட புராணத்தில். நவராத்திரி சந்தர்ப்பத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு கிரந்தம் தான் லலிதா உபாக்கியானம். ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். 1000 நாமாக்கள், ஒரு நாமா கூட மறுபடியும் ஒரு தரம் வந்ததுன்னா மறுபடியும் வராது. அந்த மாதிரி ஒரு சகஸ்ரநாமம் பார்க்கறது துர்லபம். அநேக சகஸ்ரநாமங்களில் திரும்ப மறுபடியும் அதே நாமா வரும், கோவிந்தாயனமாகனா கோவிந்தாயனமாக மறுபடியும் வரும். ஆனால் அதுக்கு வேறு மாதிரி பொருள் சொல்லலாம். சகஸ்ரநாமம் சொன்னால் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமா மறுபடியும் வராது. அதே சமயத்தில் ஒரு அழகான கோர்வையோடு அமைந்தது. அது எதனாலேன்னா, ஆதாரம் சர்வ வித்யா, நாம் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியா, யாரை நினைத்தால் நமக்கெல்லாம் வித்யா பாரங்கத்துவம் வருமோ, அந்த ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணது. அவர் சொன்னார், நான் சொல்றேன்னு சொன்னால் அந்த அம்பிகையினுடைய ஆசீர்வாதத்தினால் சொல்றேன், அனுகிரகத்தினால். அவள் என்ன செய்தாள் அப்படின்னா, அந்த குருவாய் வந்த அந்த அம்பிகை எப்பொழுதும் சுதந்திரமாக இருந்தாள். அவள் யாரையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சர்வ தந்திரங்களும் அவளுடைய வசியமாயிருந்தது. அதனாலே அங்கே ஒரு நாமா வந்தது ஒரு ஸ்லோகத்தில்,

மனசாஸ்மராமி என்று சொன்ன அந்த ஒரு ஆளில் கிருஷ்ணன் நாராயணன் அங்குதான் படுத்திருந்தார். அவரே தான் இப்பொழுது தட்சிணாமூர்த்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்ல போறார். யார் தட்சிணாமூர்த்தின்னா, அதே சங்கரன் மாத்திரம் இல்லை, அம்பாளும் தட்சிணாமூர்த்தி தான். அம்பாள் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னவரும் நாராயணன் தான். நாராயணனா இல்லாமல் அவர் ஹயவதன ரூபமா ஹயக்ரீவ ரூபமாக வருகிறார். ஹயக்ரீவர் யாரு? நாராயணனே தான் குருவா வந்தபோது. ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி, ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதி.

அம்பாளுக்கு ரெண்டு மூணு விதமான உருவங்கள் உண்டு. சிவனும் சக்தியும் தனித்தனியாக விளங்குவார்கள். அது நிறைய இடத்துல பார்க்குறோம். சிவ சந்நிதி வேற, அம்பாளுடைய சந்நிதி வேற, சுவாமி சந்நிதியும்பா, இந்த பக்கம் அம்பிகையினுடைய சந்நிதியும்பா. ஆனால் இருவரும் சேர்ந்த உருவமும் உண்டு. அது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் சொல்லுவார். திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். தேவாரங்களில் பாடும்பொழுது சுவாமியை மாதோரூபாகன் என்று கூப்பிடுகிறார். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திருகோணமலையில் சுவாமி எப்படி இருக்கார், மாதோரூபாகனாக தான் இருக்கார். ஒரு காலில் வீர கழல், ஒரு காலிலே கொலுசு போட்டு இருக்கார். ரெண்டு காலில் ரெண்டு விதமான ஆபரணங்கள். இப்படியெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு மாதோரூபாகன்கிறது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இது இரண்டாவது உருவம். மூன்றாவது வகை எப்படின்னா, தேவியினிடமே சிவன் அடங்கி இருப்பார். அதுதான் காமாட்சியினுடைய ரூபம். கஞ்சி காமாட்சிக்கு எவ்வளவு விசேஷம் எதனாலே அப்படின்னா, ஆச்சாரியால் போய் வந்தனம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் என்னன்னா, அங்கேயே சிவனையும் பார்க்குறா, அங்கேயே அம்பிகையும் பார்க்குறா. அம்பிகை காமாட்சியின் இடத்துல சிவன் ஐக்கியமாயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய உருவம் தான் காமாட்சி. ஆனால் சிவனிடமே தேவி அடங்கி இருக்கக்கூடிய ரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. இது என்னுடைய விளக்கம் இல்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி விளக்கம் கொடுத்தவா மகான்கள் சொன்ன ஒரு விளக்கம், பாஸ்கர ராயர் சொன்ன விளக்கம். லலிதா சஹஸ்ரநாம உரை எழுதிய பாஸ்கர ராயர் சொல்கிறார், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணியை நமகான்னு சொன்னாலே அது காரணம் அந்த சிவனிடத்திலேயே ஐக்கியம்.

சந்தோஷமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா. தட்சிண திக்கை பார்த்ததுனாலே சுவாமி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுறார், தென் திசை கடவுள்னு சொல்லுவான். ஏனென்றால் நாமெல்லாம் பக்தாள்லாம் வந்தேன்னா தெற்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சுவாமி பார்த்து நமஸ்காரம் பண்ணால் வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணதான் ஆகிடும். ஏன்னா அவரு தான் தெற்க பார்த்து இருக்கார். இப்படி ஒரு கருணை அவருக்கு நம்ம பேரில், இவன் தெரியாமல் ஏதாவது பண்ணிட போகிறானேன்னு அவர் சுவாமி தான் தெற்க பார்த்து இருக்கார். ஏன்னா எனக்கு ஒரு ஆபத்தம் வராது, உனக்கு ஆபத்தம் வராமல் காப்பாற்றுறேன்னு. அதுபோல அவர் தென்முக கடவுள், ஆனால் இவளுக்கு எப்படி தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு சொல்ல முடியும்னு கேட்டால், தட்சிணான்னா இந்த இடத்துல திக்கை குறிக்கிறது இல்லைங்கிறார். தட்சிணான்னா சாமர்த்தியம்ங்கிறார். அவன் பெரிய தக்ஷன்னு சொன்னால் அரம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். அப்போ என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா, பயரானந்தமாக இருக்கக்கூடிய பரமானந்தத்தை உள்ளே அடக்கி கொண்டு அந்த சிவனிடத்திலே தான் வெளிப்படாமல் இருந்து அனுபவிக்கக்கூடியவாளுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அதனாலே அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருப்பதனால தான் தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்று வியாக்கியானம் பண்ணுறா. அதனால தான் அவர் எந்த வாயத்திலிருந்து எந்த உபன்யாசமும் பண்ணலை, ஆனால் சனகாதிகளுக்கு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகிடுத்தான். தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் பார்த்தேன்னாமே எல்லாமே எதிர்மறையாகவே இருந்துகிட்டு இருக்கும். வயது வந்தவாள்லாம் உட்காந்து சிஷ்யாலாக உட்காந்து கேட்டுருக்கா, உபதேசம் கேட்டுருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு 100 கல்பகாலம் ஆயிருக்கலாம், ஆனால் உட்காந்து உபதேசம் பண்ணுற குருநாதருக்கு 16 வயசு தான் ஆறுது. அதனால இது ஒரு ஆச்சரியம் இல்லையாண்ணா, இது ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா எவ்வளவோ ஆச்சரியங்கள் இருக்குது. உபன்யாசம்னா பேசணும், ஆனால் மௌனத்தினாலே வியாக்கியானம் பண்ணினாங்கிறா, அது ஒரு ஆச்சரியம். அதே சமயத்தில் விரல்களினாலே சென்முத்திரையினாலே காண்பித்தாரே, அதனாலேயே புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் சந்தேகமெல்லாம் போயிடுத்தான்னா எல்லா சந்தேகமும் தவிடுபொடியானது அப்படின்னா. அது மாத்திரமில்லை, தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு பாடல் எழுதினார் ஒருவர். அந்த பாடல்லையும் அவர் சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு சுவாமியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்னா.

என்று இப்படி அந்த பாடல்ல ஆரம்பிக்கும் போது தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். தட்சிணாமூர்த்திங்கிறவர் புல்லிங்கம், ஆண்பால். ஆனால் ரெண்டாவது சரணத்தில் எல்லாம் பெண்பாலாக வருது, ஸ்ரீலிங்கமாக வருது. எதனாலேன்னா அந்த முத்திரைக்கு ஒரு நமஸ்காரம், சின்முத்திரைக்கு நமஸ்காரம், கையில் ஒரு மாலை வச்சுன்னு ஜபம் பண்ணுறாரே அதுக்கு ஒரு நமஸ்காரம், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருக்காரு அந்த மாலைக்கு ஒரு நமஸ்காரம். மாலா, முத்ரா, முக்தி, பக்தி இதெல்லாம் ஸ்ரீலிங்கம் சம்ஸ்கிருதத்தில். அதனால் அந்த பாடலில் என்ன ஆகுது, ஆண்பால் பெண்பால் இரண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரு அழகான பாடல். இது மாதிரி எதிர்மறை எதிர்மறைன்னு சொன்னால் அது எல்லாமே தட்சிணாமூர்த்தி இடத்துல பார்க்கலாம். ஏன், அவன் கனமாகவும் இருப்பான், லேசாகவும் இருப்பான், மோட்சத்தையும் கொடுப்பான், அதே சமயத்தில் நரகத்திலையும் ஒன்று அழித்திடுவான். எதிர்த்தேன்னா அவன் பொடியாக்கிடுவான், எல்லாரையும் சாம்பலாக்கிடுறான். அப்பேற்பட்ட ஒரு தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணி. அவள்தான் சனகாதி சமாராத்யா சனகர்களாலே வேண்டப்பட்டவள். அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா சிவஞான பிரதாயினி, சிவனை தான் கொடுத்தாளான்னா அங்கே சிவம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களமான ஞானத்தை அருளினாள், அதனால சிவஞான பிரதாயினர். இப்படி எல்லாமே அந்த குருவனுடைய சம்பந்தமாகவே வைத்து கொண்டவள் தான் லலிதா பரமேஸ்வரி. இந்த நாமங்களை தவிர குருமூர்த்தி,

குருமண்டல ரூபிணி, குருமூர்த்தையே நமஹ என்றெல்லாம் நிறைய நாமங்கள் குருனுடைய சம்பந்தமாகவே வரக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமம். அதே கிருத்தயுகத்தில் நடந்த தட்சிணாமூர்த்தி இன்று வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கலியுகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் அந்த குருமூர்த்தியினுடைய அனுகிரகம் மறுபடியும் தொடர்ந்து வந்து சமயம். அதற்காக பகவான் என்ன பண்ணினார், யாரும் மறக்காமல் இருக்கணுமேங்கிறதுனால கலியுகத்திலே மறுபடியும் நாம சங்கீர்த்தனமும் பகவத் ஆராதனமும் தொடர வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினார். அதே சங்கரன் தட்சிணாமூர்த்தியாக வந்தவரே இப்போ ஆதிசங்கரராக வந்து அவதாரம் பண்ணி காலடியிலே அவதாரம் பண்ணினார். அந்த காலடியில் அவதாரம் பண்ணும்பொழுது தன்னுடைய காலடியாலேயே பாரத தேசம் பூரா பிரதட்சிணம் பண்ணினார். வசதிகள் இல்லாத நாள், அந்த நாளிலே தான் நடந்து பாத யாத்திரையாக நடந்து எல்லா திக்கும் போனவர் நர்மதா நதி தீரம் வரார். நர்மதா நதியில் வெள்ளம் போகிறது, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. திடீரென்று வெள்ளம் வந்துவிட்டே நாங்கள் அக்கறைக்கு போயாகணுமே, என்ன செய்வது அப்படின்னா, இந்த சன்னியாசியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆறுதல், இவர் ஏதோ சக்தி வாய்ந்தவராக தெரிகிறாரே, சுவாமி எங்களுக்கு இந்த வெள்ளத்தை தாண்டி அக்கறை போகணுமே அப்படின்னா கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கமண்டலூவிலே இந்த வெள்ளத்தை அடைக்க விட்டாராம், பிரவாகத்தை அடைக்க விட்டார். ஏன், அவரே சங்கரனாக இருந்தபோது கங்கையினுடைய ஒரு வேகத்தை அடக்கி ஜடையிலே கொண்டவர், அதனால அவருக்கு கங்கா ஜட்டாதரன் என்றெல்லாம் பெயர். அந்த கங்கையை அடக்கினதுனாலே அந்த கங்கையை விட பெருது இல்லையே நர்மதா. அப்போ நர்மதா நினைச்சா கங்கைக்கான ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான், நமக்கு வந்தாலும் வந்துடும், வெளியிலேயே போக முடியாமல் அடக்கின்னு விடுவார். அதனால இவர் கமண்டலூரில் இருந்து வேணுங்கும் போது வெளியில் வந்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த வெள்ளம் குறைஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமாக போய் இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா, இவருக்கு அப்போ சாதாரணமாக ஒரு 10 வயசு தான் ஆறுது, 10 வயசு சன்னியாசி, 8வது வயசில் மானசீக சங்கல்பம் பண்ணிட்டார், 10 வயசு ஆயிருக்கு. தன்னுடைய குருநாதனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் நர்மதை குகையில். அவர் உள்ளே இருப்பவர் கோவிந்த பகவத் பாதர்னு பேர். அந்த குருநாதனை பார்க்கறதுக்காக வந்தவர் தான் அங்கே சுவாமியை கண்டாப்பில் தட்சிணாமூர்த்தியே பார்த்தாப்பில் ஒரு தரிசனம் பண்ண ஒரு சந்தோஷம். அதனால அவர் காலில் விழு பஜர்

0: குருவை கண்டு நமஸ்காரம் பண்ணினார். குரு இவரை வரவேற்று அதற்குள்ள அவருக்கு விஷயம் வந்தாச்சு. நர்மதையினுடைய வெள்ளத்தை ஒரு சிறுவன் கமண்டலுவிலே அடக்கிவிட்டான். அந்த சிறுவன் தான் நம்மை காண வருகிறான்னு தெரிந்து கொண்ட குருநாதர் அந்த குழந்தைய ஹே பாலான்னு கூப்பிடல, ஹே மானனீய சரிதா, கோ பவான் என்று கேட்டார். தாங்கள் யாருன்னு கேட்டார். ஒரு சிறுவனை பார்த்து தாங்கள் யாருன்னு அந்த பெருமை மிக்க ஒரு பாலகன். அங்கே வயது ஒரு கிரமம் இல்லை. சொல்லுவாளா, குணானாம் பூஜாஸ்தானம் குணிஷு நச்ச லிங்கம் நச்ச வயகாங்கிறது. குணங்கள் இருந்துச்சுன்னா, பெரிய பிரபாவம் இருந்துடுச்சுன்னா அந்த வயசை பார்க்க வேண்டாம், லிங்கத்தை பார்க்க வேண்டாம். அது யாரோ பெண்ணோ ஆணோ அது கவலை இல்லை, அவளுக்கு மரியாதை கொடுத்தாங்க கௌரவம் அப்படின்னு சொன்ன உடனே யாருன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் யாருன்னு கேட்கிறாளே உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்.
1: ஸ்வாமின் நகம் ந பிரதிவீ ந ஜலம் ந தேஜஹ.

தான் யாருன்னு கேட்டாலே பஞ்சபூதங்கள்ல யாரு நான் இல்லைன்னு. பிருத்திவியான்னு கேட்கலாம், ஜலமானு கேட்கலாம், அக்னியான்னு கேட்கலாம், ஆகாசமானு, இதில் எதுவுமே சம்பந்தப்படாதவன் தான். அப்போ இந்திரியங்களா? இந்திரியங்களும் இல்லை, கர்மேந்திரியமும் இல்லை, ஞானேந்திரியமும் இல்லை. இல்லை அந்த குணங்களா? அந்த குணங்களுடைய வகையும் இல்லை. பின்ன யார் நீ? நான் இதுக்கெல்லாம் மிச்சமாக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் தான் நான். என்ன அழகான ஒரு பதில்! இதுக்கு அர்த்தம் புரியறதுக்கே நமக்கு ஒரு மாதமாகும், பல புஸ்தகங்கள் படிக்கணும். அதை ஒரு நிமிஷத்தில் அவர் கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னார் ஆதிசங்கரர். அதுக்கு கீர்த்தனம் பண்ணினார் நம்முடைய பிரம்மேந்திரர். பிரம்ம

என்று அவர் எழுதும் போதே நான் பிரம்மமாயிட்டேங்கிறார். தங்களுடைய கிருப்பையை என்னை கூப்பிட்ட போதே கோ பவான்னு கூப்பிட்டல, மானனீய சரிதான்னு கூப்பிட்டல, அதுவே எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. என்னை பார்த்து அப்படி கூப்பிட்டதுனாலே நீங்கள் என்ன கூப்பிடல, என் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் பிரம்மத்தை கூப்பிட்டேன். அதனால பிரம்மை வாகம் கிலா சத்குரு கிருப்பையா, உங்களுடைய கிருப்பையினாலே நானே இப்பொழுது பிரம்ம வஸ்து ஆயிட்டேன். கர்மா கர்மங்களுக்கெல்லாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிரம்மம், ஆசா பாசங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு பிரம்மஸ்வரூபம், அப்பிரமேய பதம் அகிலாதாரம். அப்பிரமேயம், அது எதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொப்பிரகாச சிவமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நீதான் சரியான சிஷ்யன்னு தீர்மானம் பண்ணினார். கோவிந்த பகவத் பாதர் தான் ஆதிசங்கரருடைய குரு. அவர் மகா வாக்கியம் உபதேசம் பண்ணினார். அந்த மகா வாக்கியங்களில் தான் நமக்கு நாலு மடத்திலையும் ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி சங்கர மடங்களே அங்கே மகா வாக்கியத்தை உபதேசகரமாக வச்சார். அப்பொழுது யாத்திரையாக சென்று பாரத தேசம் பூரா இந்த அஞ்ஞானத்தை எல்லாம் அழித்து ஞானத்தை ஸ்தாபனம் பண்ணுவாய், அதுதான் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிரமேர் கொண்டு அதிலிருந்து நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணார். வேத சாஸ்திரங்கள்லாம் படித்து அதுக்கு பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணினார். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதினார், பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். இப்படி அநேக உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எழுதலை. கேட்டதுக்கு சொன்னார் இதுக்கு எழுதுறதுக்கு தனியாக ஒரு மகான் வரப்போகிறார், அதனால் அவருக்கு இதை வச்சிருக்கேன்னு சொன்னாரா, அவர் பாஸ்கர் ராயர்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கரனுக்கு தான் தோட்டகர், சுரேஸ்வரர், ஹஸ்தாமலகர், மண்டல மிஸ்ரர் என்ற சிஷ்யாள்லாம் நான்கு சிஷ்யாள். எப்படி அங்கே சனக சனந்தனை இருந்தார்களோ அதுபோல் இங்கே நாலு சிஷ்யார்கள். அதே எல்லா பாடல்களையும் பாடினவர் குருவனுடைய ஞாபகமாகவும் ஒரு பாட்டு பாடினார். அதுதான் அந்த கோவிந்த பகவத் பாதரை நினைச்சு பாடினதுதான் பஜகோ.

என்று கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொன்னார்னா கோவிந்தனை பாடுனா இந்த கோவிந்தன் இல்லை, அது சாக்ஷாத் கோவிந்த பகவத் பாதரை தான் சொன்னான்னு சொல்லுவா. அப்படி இந்த பவசாகரத்தை தாண்டுவதற்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின அந்த சுவாமி தான், பலவிதமான கிரந்தங்களை எல்லாம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணவர். கடைசியில் மறுபடியும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னு சொன்னால் அவர் தான் ஸ்ரீதர ஐயாவாளாகவும் வந்தார். சமீப காலத்தில் எவ்வளவோ 12ஆம் நூற்றாண்டோ அல்லது 8ஆம் நூற்றாண்டிலேயோ ஆதிசங்கரர் வந்தார்னு இன்றும் சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த காலத்தில் நாமெல்லாம் கேள்விப்பட்டு சமீப காலமாக அவருடைய புகழை பற்றி கேட்டோமே, அது ஐயாவாளுடைய அவதாரம். திருவிசன்லூரில் இருந்த ஐயாவாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அதை எழுதும்போது ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தோம் சிவநாம பாராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேஷார்யம்.

என்று பாடும்பொழுது அவர்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, அந்தக ரிப்புங்கிறார். யமனை யார் வென்றாரோ அவர் தான் ஐயாவால் வந்தார். அவர் நமக்காக நடந்து கொண்டார் சிவபக்தனை போல. வாஸ்தவமா சிவனே அவர் தான். சிவன் மறுபடியும் ஒரு ரூபத்தை எடுத்து வந்தார். விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் உண்டு, ஆனால் சிவனுக்கு அவதாரங்கள் இல்லை. ஆனால் இதுபோல் அம்சமாக அவருடைய அம்சமாக பல மகான்கள் வந்திருக்கா உலகத்தில். அதில் முக்கியமானவர் நம்முடைய ஆதிசங்கரரும் ஸ்ரீதர் ஐயா.

வாழ்ன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த மத்தியார்ஜுன கஷேத்திரத்தில் இருந்தவர், அவரை நினைத்தாலே நமக்கு எல்லாம் முக்தி கிடைக்கும், அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மத்தியார்ஜுன நிவாசம் தம் மகேஸ்வர.

இதுவரை குரு மகிமா இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களாக நடிகர் சிவாஜி கணேசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கோம் நேயர்களே. அடுத்த பாடலாக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து

அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களாக நடிகர் சிவாஜி கணேசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கோம் நேயர்களே. அடுத்த பாடலாக தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களின் தென்றலாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பட பாடல்களை கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. இதோ அடுத்த திரைப்படமாக டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் சிவாஜி கணேசனின் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுருக்கோம் நேர்களே. அடுத்த திரைப்படமாக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து இது பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சுக்கிறோம் நேயர்களே. இது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த திரைப்படமாக பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து இது பாடல்.

நேயர்களே, நாளை காலை 5:45 அதிகாலை ஒளிபரப்பில் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1899 கிளர்ச்சி துவங்கும் நாளொரு குரல் எண் 337. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தின் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

0: காலை 5:45 அதிகாலை ஒலிபரப்பில் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1899 கிலோஹெர்ட்ஸ் துவங்கும் நாளொரு குரல் எண் 337. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி ஆங்கிலாக கேட்கலாம். ஆறு 15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்திகள். சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் பிரபு மணி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 ஏற்க என்பும் சுழசனை எழுதி வழங்குவார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு அறிவம் 1000, 7:10 மதுரத்தண்டல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய்வாள மருந்தின் மகத்துவம் பற்றி தகவல் தருகிறார் மருந்து ஆளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தண்டல், 8 மணிக்கு மதுரத்தென்றல், 8:15 தமிழ் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இயற்கையை காப்போம் வாழ்வை வளமாக்குவோம் உலக இயற்கை பாதுகாப்பு தின சிறப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி. ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 துவங்கும் குரலமதம் 337, 5:30 மதுரத்தன்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள் மற்றும் மதுரத்திலிருந்து 7 மணிக்கு மதுரத்தன்ற தொடர்ச்சி, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து தேனி பள்ளப்பட்டி அமைச்சியாபுரம் எம் சீனிராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் பகுதி 2. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் பழமொழி சிந்தனை விடைபெறும் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேலுமுருகன் அவர்கள். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:30 வானொலி நாடக விழா அவளா சொன்னாள் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாசம் முருகன், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மதுரத்தன்றல், 9:30 அறிவியல் நேரமும் கடற்பசு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவக்குமார் அவர்கள். 10:00 பாராளுமன்ற கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:30 நமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாய். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Minister of State for Personnel, Public Grievances and Pensions